0: சிங்கப்பூரர்களை பிரிக்கக்கூடாது என்று பிரதமர் வாங் கேட்டுக்கொண்டார். நல்லிணக்க நிலையத்தின் 20ஆம் ஆண்டு நிறைவு விருந்தில் அவர் பேசினார். இன சமய வெறுப்பை அரசாங்கம் சகித்து கொள்ளாது என்றார் பிரதமர். சிங்கப்பூரில் நீக்குப்போக்கான வேலைகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் மானியம் வழங்கவிருக்கிறது. முழு நேர வேலையை சிறு பணிகளாக பிரித்து வெவ்வேறு ஊழியர்களிடம் ஒப்படைக்கலாம். அவர்கள் வெவ்வேறு நேரங்களில் பணியாற்றலாம். அத்தகைய வேலைகளை உருவாக்க நிறுவனங்களுக்கு ஆகும் செலவை ஈடுகட்ட மானியங்களும் ஊக்குவிப்பும் கை கொடுக்கும். அவற்றின் விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எந்த துறைகளில் திட்டத்தை முதலில் தொடங்குவது என்பது ஆராயப்படுவதாக தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறினார். சில நிறுவனங்களில் முதலில் திட்டம் சோதிக்கப்படும். வீட்டில் மற்றவரை பராமரிக்கும் பொறுப்பு உள்ளவர்களுக்கு திட்டம் கை கொடுக்கும். செய்யும் வேலைக்கு ஏற்ப சம்பளம் அமையலாம். பிறகு ஊழியர்கள் மீண்டும் முழுநேர வேலைக்கு திரும்பலாம். ஓமஸ் நிரணியில் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1 கப்பல் தீப்பிடித்து மூழ்கியது. 2 கப்பல்களில் இருந்த 43 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். யாருக்கும் காயமில்லை. ஜிஎஃப்எஸ் பிரைட் கப்பல் நேற்று முன்தினம் தாக்கப்பட்டது. அது மூழ்கியது. 21 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஜிஎஃப்எஸ் ஜுசெல் கப்பல் நேற்று தாக்கப்பட்டது. 22 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல்களில் சிங்கப்பூரர்கள் யாரும் இல்லை. கப்பல்களை நிர்வகிக்கும் நிறுவனத்துடன் தொடர்பில் இருப்பதாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் தெரிவித்தது. ஓமஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவது குறித்து ஆணையம் கவலை தெரிவித்தது. சவுதி அரேபியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாக அவுதி கிளர்ச்சிப்படை எச்சரித்திருக்கிறது. சவுதியின் தேசிய எண்ணெய் நிறுவனமான அரம்கோவின் தலைமையகத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக அவுதி ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி கூறினார். வரும் நாள்களில் தொடர்ந்து சவுதியின் விமான நிலையங்களையும் எண்ணெய் வசதிகளையும் தாக்கப்போவதாக அவர் சொன்னார். ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையே தொடரும் மோதல் வளைகுடாவில் போர் பெரிதாகலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹவுதி படையின் ஏவுகணைகளும் வானூர்திகளும் எப்படி தனது தற்காப்பு கட்டமைப்பை உடைத்து இலக்கை அடைகின்றன என்பதை ஆராய்வதாக சவுதி கூறியது. ஹவுதி படையின் மிரட்டலுக்கு அடிபணியப் போவதில்லை என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. அமெரிக்காவின் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சுமார் 1000 பேரை ஆட்குறைப்பு செய்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தில் மொத்தம் 16,000 பேர் வேலை பார்க்கின்றனர். வருவாய் வளர்ச்சி குறைவதாக சொல்லப்படுகிறது. நெட்ஃபிளிக்ஸ் காணொலிகளை பார்ப்பதும் குறைகிறது. முதல் காலாண்டை விட 2ஆம் காலாண்டில் வருமான வளர்ச்சி குறைந்தது. நெட்ஃபிளிக்ஸ் 1997 தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது டிவிடி வாடகை தரும் நிறுவனமாக இருந்தது. 2007ஆம் ஆண்டு இணைய ஒளிபரப்பு சேவையை தொடங்கியது. அதன் மதிப்பு சுமார் $58 பில்லியன். கார்பந்து, இன்று காலை நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். அஸ்டன் விலா துருக்கியவின் ஃபெனபாச்சே அணியை 6-0 என்று தோற்கடித்தது. ரோமா ரியல் மட்ரிட் ஆட்டத்தில் 3-1 என்று ரோமா முன்னிலை வகித்தது. கடைசி நேரத்தில் 3 கோல்கள் போட்டு 4-3 என்று ரியால் வென்றது. லியோபூல் லாஸ்க் சந்தித்த ஆட்டத்தில் 6-3 என்று லியோபூல் வெற்றி பெற்றது. மான்செஸ்டர் சிட்டிக்கு தோல்வி. மான்செஸ்டர் சிட்டி PSG ஆட்டத்தில் 4-2 என்று PSG வெற்றி பெற்றது.
1: சொல்லும் பொருளும் ஃபேட்டாலிட்டி, உயிரிழப்பு. நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. ஃபேட்டாலிட்டி, உயிரிழப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21 தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
3: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
2: ஒவ்வொரு வாரமும் இரண்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
3: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது காலை 8:14 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. அலைப்பாயுதே திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் எஸ்பிபி சரண், நவீன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இப்ப நான் வான அலைகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா நான் இணைஞ்சிருக்கேன். அந்த பக்கமாக வந்து என்னோடு நீங்கள் உரையாடலாம், அது மட்டும் இல்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதோடு நான் கேட்கிற கேள்விக்கும் நீங்க வந்து பதில் சொல்லலாம். குறிப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த பக்கமா தாங்க வரணும். அல்லது நான் வந்து வானொலியிலையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கேள்வி கேட்க போறேன், ஆனால் முதல்ல கேள்வியை கேட்டு பரிசு வரணும் அப்படின்னு நம்ம நேயர்களை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டிக்டாக் பக்கமாக வரணும். கேள்வி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வானொலியில நான் கேட்க போறேங்க, சரியா? அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 124 206 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா & சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.43 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.69 ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 100 இந்திய ரூபாய் 1.32 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.19.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joy Lucas, world's favorite jeweler.
0: Kunjam Sindhanei.
1: Nirainda Punnagai.
0: வணக்கம் சிங்கை. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 8:16 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. சரி, கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கேள்வி என்னன்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3, அதாவது அந்த பட்டியல் ஒன்று இருக்கும், முதல் 3 இடங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வாங்க என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய பக்கெட் லிஸ்டில் ஒரு 10 விஷயம் இருக்கும். 10 செயல்களை நான் செய்யணும், 10 அனுபவங்களில் நான் அனுபவிக்கணும், 10 இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். அவற்றில் உங்களோட பட்டியலில் முதல் 3 இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். அனுப்பி வைக்கும் சிறந்த நபருக்கு சிறந்த கருத்துக்கு காத்திருக்கிறது ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி. அடுத்து உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜாவின் 2 பாடல்கள், யுவன் சங்கர் வாழ்த்துக்கள் தென்னவன் திருப்பரங்கள் கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒலி 9:68 கேட்டாலி பரவசு.

0: யுவன் சங்கர் ராஜா வினேசியல் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. தினவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு வாழ்த்துகள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது அனுராதா ஸ்ரீராம் எஸ்பிபி சரண் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வந்து உங்களுடைய வாழ்நாளில் இருக்கிற டு டூ லிஸ்ட் அல்லது பக்கெட் லிஸ்ட் இவற்றில் வந்து முதல் மூன்று இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் கேட்டிருந்தேன். வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீயர் ஒருத்தவங்க பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர் சண்முகம் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
1: உங்கள் ஒளியின் உற்ற நேயர் கணேசன், வணக்கம். எனது மூன்று ஆசைகள் முதலிடத்தில் இருப்பது இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை முன் வரிசையில் அமர்ந்து ரசித்து கேட்க வேண்டும். என் கிராமத்து நண்பர்கள் ஒரு 20 பேரை சிங்கப்பூர் அழைத்து வந்து சுற்றி காட்ட வேண்டும். கடைசியாக நியூசிலாந்து சென்று ரசிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய மூன்று ஆசைகள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கணேசன் உங்களுடைய குரல் பதிவுக்கு. புஷ்பா ஒலியின் உற்ற நேயர்களில் மற்றொருவர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
2: சஜினி காலை வணக்கங்கள்.
0: வணக்கம்.
2: சொந்த வீடு வாங்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும்.
0: ஆஹா, உங்களுடைய முதல் மூன்று, உங்களுடைய பட்டியலில் இருக்கிற முதல் மூன்றை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி புஷ்பா கணேசன். அது மட்டும் பெயர் குறிப்பிடாத ஒரு நேயர். இருந்தாலும் நேயர்களை தொடர்ந்து எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். டிக்டாக் வாயிலாகவும் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரேமு என்ன சொல்லியிருக்காருன்னா, மலைகளிலும் காடுகளிலும் வாழணும், வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌசல்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பயணம் செய்யணும், நிறைய நீர்வீழ்ச்சிகளை பார்க்கணும், விலங்கிடங்களை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிக்டாக் வாயிலாக கௌசல்யா. சரி, உங்களுடைய வாழ்நாளில் ஒரு டு டூ லிஸ்ட், இதெல்லாம் வந்து நான் செஞ்சு முடிச்சிடணும் என்னுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பு, என்னுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு, அல்லது இந்த பக்கெட் லிஸ்ட் இருக்கு, இதெல்லாம் நான் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பட்டியலில் முதல் மூன்று இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு 5 ஸ்டார் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் ஒளியறவிருக்கின்றது. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் இருந்தும் இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடல்களை முழுமையாக கேட்டு ரசிக்க தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:28 ஆகிவிட்டது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் ECP PIEக்கு பிறகு 4ஆம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: Thank you.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: மீண்டும் தொடங்க இருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பரசுராமின் இசையில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:36 ஆக இருக்கிறது.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: உங்களுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் செய்யணும், என்னுடைய பக்கெட் லிஸ்ட், என்னுடைய டு டூ லிஸ்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதுல வந்து முதல் 3 இடங்கள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஷூன்ல இருந்து அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க, எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வி. உமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அதை எல்லாத்தையும் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே 3 போயிட்டேன், இன்னும் 4 பார்க்கணும், 4 உலக அதிசயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம உமா. விஜயா வந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு நாம கேட்டறலாம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: எனக்கு இருக்கிற ஆசை என்னதுலமாமா, ஜீவனுங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கணுமா, நான் இருந்தாலும் இல்லைனாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த வயசானவங்களுக்குலாம் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அனுப்பணும். நல்ல ஒரு நிலையில இருந்தேன்னா இந்த ஜீவனுங்க இந்த வயசானவங்களாம் வச்சு நல்லா நான் பார்க்கணுமா. இந்த அப்பா அம்மா எல்லாம் விட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாம் எடுத்து வச்சு நான் பார்க்கணும். ஆனா எனக்கும் வயசாயிடுச்சு, நான் ஆண்டுதான் வேண்டிக்கிறேன் நானு. இதுதான் என்னோட ஆசைமா.
0: விஜய், விஜயா ரொம்ப அற்புதமான ஒரு ஆசையை கொண்டிருக்கீங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும், கால்நடைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் வந்து சொல்கிறத பார்க்கும்பொழுது நீங்கள் உண்மையிலேயே வந்து அன்னபூர்ணியை கேட்ட மாதிரியே இருக்குது. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி விஜயா. முகமது கசீம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவிட்சர்லாந்தில் ஏரிக்கரை ஓரமாக நான் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே வந்து மீன் பிடித்து வாத்துகளை வந்து விரட்டி அடித்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எனக்கு பட்ஜெட் இல்லைன்னா நான் வந்து கொக்கு நாரையோட இந்தியாவிலேயே நான் தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி கசீம். சரி, நான் இதை கேட்டதற்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதற்கு முன்பு சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம், கேட்டுடலாம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரிடம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் உணவு இல்லாமல் தவிக்கும் உயிரினங்களுக்கு, பறவைகள் விலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்தோஷ். நேர்களே, நீங்கள் எல்லாரும் அற்புதமான உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆசைகளை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனால் சமீபத்தில் சேனல் நியூஸ் ஏஷியாவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, இங்கே பயணம் செய்யணும், அங்கே பயணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் இவற்றை முதல்ல நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை என்ன, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்றேங்க. அதற்கு முன்பு வாங்க நாம போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. சாலைகள்ல பயணம் செய்வோருக்கான தகவல்
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது காலை 8:39 ஆகி விட்டது. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE சீமே அவென்யூ எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி அவென்யூ 6 இருக்கும் போனா விஸ்டா எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக் அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
1: ப்ரோ உங்களை எல்லா கலந்துட்டு பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: தொலைக்காட்சி,
5: அட
4: வானொலி,
5: அடடா
4: மின்னிலக்கம்,
5: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
4: அது போதும்.
3: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
4: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
3: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.
7: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு இதெல்லாம் செய்யணும்னு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து அந்த பட்டியலில் வந்து முதல் 3 இடங்களில் என்ன இருக்கோ அதை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பலரும் வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து முன் வச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் சமீபத்தில் வந்து சேனல் நியூஸ் ஏஷியா வந்து ஒரு பதிவை வந்து பதிவேற்றம் செஞ்சுருந்தாங்க. அதை படிக்கும் பொழுது அடடா ஆமால இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான செயல்கள். இதெல்லாம் வந்து நம்ம செய்ய தவறிட்டோம்னா அது வந்து நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது முதல்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய இறுதி சடங்குகளுக்கான அந்த தேவையானவற்றை நீங்கள் வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கால வேளையிலேயே இந்த மாதிரி பேசுறீ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே வந்து நாளை என்பது ஒரு கேரண்டி அப்படிங்கிறது கிடையாது. எனவே இதெல்லாம் முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்குமே எந்த குழப்பமும் வராது, எந்த சண்டையும் வராது, இல்லை அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வராது. எனவே உங்களுடைய இறுதி சடங்குகள் தேவையானவற்றை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய உயில் சார்ந்த தகவல்களையும் நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சொத்துக்களை வந்து எப்படி பிரிக்க போறீங்க, யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், இந்த நகையை யார் இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா, அந்த காலனியை இவருக்கு கொடுக்க போறீங்களா, இந்த மாதிரி நுணுக்கமா நீங்க வந்து தெளிவா நீங்க எழுதிட்டீங்கன்னா யாருக்குமே எந்த குழப்பமும் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செல்ல பிராணிகள்லாம் இருக்காங்கன்னா நீங்க வந்து பிறகு அவங்களுக்கு வந்து யார் பார்த்துக்க போறா அப்படிங்கிறதையும் நீங்க ஏற்பாடு செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும். கடைசி நிமிஷத்துல வந்து இவங்க வந்து அவங்க தனியா விட்டுற மாட்டாங்களே இந்த செல்ல பிராணிகள் வந்து என்னடா செய்யறது, இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு யாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்காது. எனவே செல்ல பிராணிகளுக்கான ஏற்பாடுகளை நீங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சொத்து விவரங்களை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நிதி சார்ந்த தகவல்கள், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைலில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் என்னெல்லாம் சந்தாக்களை கட்டுறீங்களோ, என்ன பில்ஸ் எல்லாம் கட்டுறீங்க, கட்டணங்களை கட்டுறீங்க பார்க்குறீங்களோ, நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு மெம்பராக இருக்கீங்களோ அவற்றை வந்து நீங்கள் பதிவிட்டு ஒரு ஒரு தாளில் வந்து எழுதி வச்சுக்கணும். அதற்கான அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைல்லையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா யார் யாருக்கு வந்து எதெல்லாம் வந்து வெட்டணும், தேவையான நேரத்தில் வந்து எதை வந்து நிறுத்தணும், கட்டணத்தை வந்து கட்டணுமா கட்ட தேவையில்லையா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். எல்லாருக்குமே வந்து திடீர் அதிர்ச்சி வராது இல்லையா. அப்புறம் உங்கள் வட்டத்திலேயே நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்க, அவங்க கிட்ட வந்து உங்களுடைய கடவு சொற்களை கொடுக்கணும். கையெடுக்க தொலைபேசிக்கு தேவையான கடவு சொற்கள், உங்களுடைய வங்கி கணக்குகள் இதெல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சமூக வலைதளங்களுக்கான கடவு சொற்கள், உங்களுடைய மின்னஞ்சலுக்கு இருக்கிற கடவு சொற்கள் இதெல்லாத்தையும் வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் வந்து அப்போ ஒரு வேலை இல்லாமல் போயிட்டீங்கன்னா இவங்க வந்து இவற்றை வந்து என்ன செய்யணும், இப்போ சமூக வலைதளங்கள் அக்கவுண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து செய்தியை போடணுமா அல்லது வந்து அதை அடைத்து வச்சிடணுமா மூடிடணுமா இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் முக்கியமான வீட்டிற்கு தேவையான சாவி, இந்த சன்னல் சாவி, கதவு சாவி, இப்போ சேஃப்லாம் வந்து பல பேர் வச்சுருப்பாங்க, அதற்கான சாவிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு காணொலியா நீங்க பதிவு செய்யலாம் அல்லது ஒரு லெட்டராக நீங்கவும் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை படிக்கும்பொழுது பல இணையவாசிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் வந்து பயணம் செய்யணும், இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு முக்கியமானவற்றை வந்து நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான செயல்கள், இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல இணையவாசிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த பிறகு நானும் வந்து இவற்றை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா எங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த குழப்பமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. எந்த தகவல் உங்களுக்கு உதவியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு உங்களுடைய சிந்தனையை தூண்டியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சில பேர் வந்து தயார் பண்ணி வச்சுருப்பீங்க, சில பேர் அப்போ வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம், எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா ஆரோக்கியமாக தானே இருக்கேன் அப்படின்னு நம்மில் பலரும் நினைக்கலாம். ஆனால் எங்கே எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக்கொள்வது சிறப்பு. சரியா, உங்களுடைய கருத்துக்களை அனுப்பியதற்கு ரொம்ப நன்றி நேயர்களே. இந்த தகவல் மீண்டும் உங்களுக்கு உதவி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.

0: நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:58 ஆகிவிட்டது.

0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன தயாரிப்பு வேலைகள்லாம் செய்யணும் உங்களுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல நேயர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க, இந்த பகிர்வுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அமுதா சண்முகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, தெளிவாக நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ல என்னுடைய இறுதி சடங்குகளுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன், யார் யார் என்ன செய்யணும் அது மட்டும் இல்லை உங்களுடைய கருத்துக்களுக்கு நேயர்களே. நீங்க வந்து இந்த தகவலை கேட்ட பிறகு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே செய்து தயார் நிலையில வைத்திருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பங்களுக்கு இடையே சில நேரங்களில் உறவினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதெல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்கூட்டியே தயார் செய்து வைப்பது ரொம்ப அவசியம். சரி நேர்களே, இதுவரையிலும் என்னோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலை 9 மணிக்கு மேல் உங்களுக்காக 90களில் வெளியான அற்புதமான பொக்கிஷ பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை ஒளிபரப்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ ஜலான் யூனுஸுக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக தேம்பனீஸ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். ஏஒய்இஐ நோக்கி செல்லும் சிடிஇ ஹவ்லாக் ரோடு எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் அலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
6: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் அலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் அலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-48-06.
10: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
11: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
10: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
11: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
10: மாதத்துக்கு வெறும் 68.95 தான்.
11: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95.
10: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
11: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
10: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:08 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ரஃபி, முகமது ரஃபியின் இசையில் அவரும் விக்னேஸ்வரி வடிவழகனும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான முத்து முத்தான பாடல்கள்
4: இடம்பெறவிருக்கின்றன.
3: திருடா திருடா திரைப்படத்திலிருந்தும்
5: காற்று
3: நிலாவி வா திரைப்படத்திலிருந்தும்
6: இது என் பல்லவி எப்போதுகி
3: சிகரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பாடல்கள் எல்லாத்தையும் முழுமையா கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து என்னோடு இணைந்துருங்க. அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் அப்படின்னு உங்களுக்காக தகவல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இன்றைய வானிலை வேகமூட்டமாக இருக்கும். இன்றைய வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 125 207 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
8: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 கடைகள, இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
11: விளக்கம் கேட்ட போது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 குத்தினார், அறைந்தார்.
10: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் வெளியான இரண்டு மென்மையான அற்புதமான மறக்க முடியாத பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். காதலன் திருடா திருடா திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் வெளியேறின.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிகேஇஐ நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பர் தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகும் விபத்து. இதன் காரணமாக டேம்பனீஸ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். குயின்ஸ் வேயை நோக்கி செல்லும் மேக்ரிச்சி வயடக்ட் பிரேடல் ரோடிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரேடல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
6: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போட பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
10: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
11: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
12: என்னங்க, நான் மறுபடியும் வேலைக்கு போகவா?
13: தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம பிள்ளைங்க PSLE ஊநிலை தேர்வுகளை எழுத இருக்காங்க. அண்மைய தேர்வுல நல்ல மதிப்பெண்களே வாங்கல.
12: கவலைப்படாதீங்க, ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையத்தின் ஹாஜா சுல்தானா இருக்காங்க. 35 அனுபவம். தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏநிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் AE கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. IP ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
13: அப்படியா?
12: ஆமா, ஆல் ஏஸ் துணை நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா PSLE ஓநிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் A மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
13: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலேபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் AATuition.net.
12: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் அக்டோபர் 15 1844 பிறந்தார் நவீன சிந்தனையாளர்களிலேயே மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவரான செவியியல் அறிஞரும் தத்துவ ஞானியுமான ஃபெட்ரிக் நீச்சர். இவர் புருஷியாவில் பிறந்தார். ஃபெட்ரிக் நீச்சர் அவரவருடைய வாழ்க்கையில மனிதர்கள் எவ்வாறு தனிப்பட்ட ஒரு அர்த்தத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறதுல நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒற்றை புறநிலை உண்மை அப்படிங்கிற கருத்தை அவரு நிராகரிச்சாரு. அனைத்து அறிவும் தத்துவமும் தனி நபர் அல்லது கலாச்சார கண்ணோட்டத்துலதான் வடிவமைக்கப்படுகின்றது அப்படிங்கறத அவரு தொடர்ந்து வாதிட்டாரு.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நிரம்பி பொழுது காலை 9:35 ஆகிவிட்டது. வித்யா சாகரின் இசையில் 2 பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. நிலாவே வா திரைப்படத்திலிருந்தும், செங்கோட்டை திரைப்படத்திலிருந்தும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் SB பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றது சிகரம் திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு வாங்க தங்கவிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 166 வெள்ளி 90 காசு.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
6: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
5: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
7: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23rd to 25th வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால், 401 to 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
8: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: விபத்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 9:42 ஆகிவிட்டது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. கெப்பல் வெஸ்ட் கோஸ்டை நோக்கி செல்லும் அலெக்சாண்ட்ரா ரோட் AYEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். ECPயை நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து. PIEயை நோக்கி செல்லும் TPE ஹலுஸ் லிங்க் எக்ஸிட் அங்கே மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஒலி 968
6: சினிமா சினிமா
1: சூரி.

10 ஆண்டுகளுக்கு மேல் திரையுலகில் நகைச்சுவை நடிகராக தடம் பதித்த சூரி இப்பொழுது கதாநாயகனாக பல வெற்றி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராரு. சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியான மண்டாடி திரைப்படம் ரசிகர்களுக்கு இடையே நல்ல வரவேற்பை பெற்று அபார வெற்றி கண்டுள்ளது. சூரி இப்பொழுது அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கான வேலைகள்ல இறங்கிட்டாரு. இன்று நேற்று நாளை திரைப்பட இயக்குனர் ரவிக்குமாரோட சேர்ந்து சூரி அவருடைய அடுத்த திரைப்படத்துல நடிக்கிறாரு. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி 9.

0: ஜோதிகா சூர்யா இவர்கள் இணைந்து நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் உயிரிலே கலந்தது திரைப்படத்தில இருந்தும், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இந்த பாடல்கள் இரண்டையும் ஹரிஹரன் சுஜாதா பாடியிருந்தாங்க. CTE-ஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 12 இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக Woodlands Avenue 2 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். SLE-ஐ நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடு இருக்கு, பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து. கெப்பல் ரோடு வெஸ்ட் கோஸை நோக்கி செல்லும் அலெக்சாண்ட்ரா ரோடு AYE-க்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து. ECP-ஐ நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடு இருக்கு, பிறகு முதலாம் தடத்தில் விபத்து. PIE-ஐ நோக்கி செல்லும் TPE ஹலுஸ் லிங்க் எக்ஸிட் அங்கேயும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: அருண், வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002211 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
10: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
11: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
10: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா?
12: தங்க சில
10: தங்கத்தை நீங்க தேடி போக
12: தேவையில்லை.
10: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
13: வணக்கம் சிங்கே.
0: நேரம் இப்பொழுது காலை 9:57 ஆகிவிட்டது. நேர்களே, நான் உங்களிடமிருந்து விடைபெற்ற நேரம் வந்தாச்சு. புகைமூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, எனவே வெளியே போறதா இருந்தா முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு போங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கைகள்ல தாங்க. மீண்டும் உங்களை நான் நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில ரவிஜியோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறேங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் ஜெயில 2 திரைப்படத்தை பார்க்க போறீங்களோ நல்லா பார்த்து சந்தோஷமா இருங்க. நான் அடுத்த வாரம் இந்த ஹைப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு பார்க்க போறேங்க. சரி, விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10 மிழக்கோப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்றின் தரம் கவலைக்கிடமாகவே உள்ளது. புகைமூட்டம் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது. இன்று காலை காற்றின் நுண்துகள்களின் அளவு தொடர்ந்து அதிகமாகவே உள்ளது. காலை 9 மணிக்கு தீவு முழுவதும் 1 மணி நேர PM2.5 அளவு 67-133 இடையே பதிவானது. 55 இருந்தால் அது ஆரோக்கியம். நேற்று மேற்கு பகுதியில் அது 288 வரை போனது. இன்று காலை நிலைமை ஓரளவு மேம்பட்டாலும் மேற்கு பகுதியில் காற்றின் தரம் இன்னும் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே உள்ளது. அங்கு 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 மேல். களிமந்தானில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி வருகிறது. தென்கிழக்கை நோக்கி வீசும் காற்று புகையை எடுத்து வருகிறது. சிங்கப்பூரில் இன்று சில பகுதிகளில் மழை, ஆனால் சுமத்ராவிலும் களிமந்தானிலும் வறண்ட வானிலை. N95 முகக்கவசங்களை அரசாங்கம் கட்டம் கட்டமாக விநியோகித்து வருகிறது. சமூக மன்றங்களிலும் சில பொது போக்குவரத்து நிலையங்களிலும் அவற்றை பெறலாம். தீவு முழுவதும் முகக்கவச இயந்திரங்கள் படிப்படியாக அமைக்கப்படுகின்றன. ஹேஸ் மாஸ்க் கோவா இணைய பக்கத்தில் பார்த்துவிட்டு போவது நல்லது. போதுமான முகக்கவசம் இருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. புகைமூட்டத்துக்கு காரணமான நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதற்கான தகவல்களை அரசாங்கம் சேகரித்து ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது சிங்கப்பூர் நடவடிக்கை எடுக்க முடியும். 2014 நடைமுறைக்கு வந்த எல்லை தாண்டிய புகைமூட்ட சட்டம் அதற்கு வகை செய்கிறது. எல்னினோ காரணமாக ஏற்பட்டிருக்கும் வறட்சியால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாக திருவாட்டி ஃபு கூறினார். இந்தோனேசியா கேட்டுக்கொண்டால் உதவ சிங்கப்பூர் தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். 1 மாதத்துக்குள் தீயை அணைக்கும் இந்தோனேசியாவின் இலக்கு நிறைவேறும் என்று நம்புவதாகவும் திருவாட்டி ஃபு குறிப்பிட்டார். இந்தோனேசியா காட்டுத்தீ விவகாரத்தில் குற்றவாளிகளை தேடி தண்டிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை இதுவரை 200 அதிகமான தனிநபர்களையும் 9 நிறுவனங்களையும் சந்தேக பட்டியலில் போட்டிருக்கிறது. சுமார் 30,000 ஹெக்டேர் நிலத்தை எரித்ததோடு அவர்களை காவல்துறை தொடர்புபடுத்துகிறது. இந்தோனேசியாவில் 1972 முதல் காட்டுத்தீயால் புகைமூட்டம் பரவுகிறது. அந்நாட்டு மக்களும் பக்கத்து நாடுகளின் மக்களும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். காடுகள் பற்றி எரியும் மத்திய களிமந்தானில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தோனேசியாவில் 280,000 பேர் மூச்சு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பக்கத்து நாடான திமோர் லெஸ்டே பள்ளிகளை மூடுகிறது. இந்தோனேசியா தீயை அணைக்க போராடி வருகிறது. ஹோமுஸ் நீரிணையில் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1 கப்பல் தீப்பிடித்து மூழ்கியது. 2 கப்பல்களில் இருந்த 43 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். யாருக்கும் காயமில்லை. GFS பிரைட் கப்பல் நேற்று முன்தினம் தாக்கப்பட்டது. அது மூழ்கியது. 21 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். GFS ஜிசெல் கப்பல் நேற்று தாக்கப்பட்டது. 22 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல்களில் சிங்கப்பூரர்கள் யாரும் இல்லை. கப்பல்களை நிர்வகிக்கும் நிறுவனத்துடன் தொடர்பில் இருப்பதாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் தெரிவித்தது. ஹோமுஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது குறித்து ஆணையம் கவலை தெரிவித்தது. சவுதி அரேபியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாக அவுதி கிளர்ச்சி படை எச்சரித்திருக்கிறது. சவுதியின் தேசிய எண்ணெய் நிறுவனமான அரம்கோவின் தலைமையகத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக அவுதி ராணுவ பேச்சாளர் யாஹியா சாரி கூறினார். வரும் நாள்களில் தொடர்ந்து சவுதியின் விமான நிலையங்களையும் எண்ணெய் வசதிகளையும் தாக்கப்போவதாக அவர் சொன்னார். ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையே தொடரும் மோதல் வளைகுடாவில் போர் பெரிதாகலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹவுதி படையின் ஏவுகணைகளும் வானூர்திகளும் எப்படி தனது தற்காப்பு கட்டமைப்பை உடைத்து இலக்கை அடைகின்றன என்பதை ஆராய்வதாக சவுதி கூறியது. ஹவுதி படையின் மிரட்டலுக்கு அடிபணியப் போவதில்லை என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. ரஷ்யாவுக்கு அமெரிக்கா உதவுவதாக உக்ரைன் குற்றஞ்சாட்டுகிறது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே தகவல் தரவில்லை என்கிறது உக்ரைன். தலைநகர் கீவ் மீது தொடர்ந்து 2 இரவுகள் ஏவுகணைகள் பாய்ந்தன. அபாய எச்சரிக்கை வருவதற்கு முன்பே ஏவுகணைகள் வந்துவிட்டன. கீவ் நகரின் பல பகுதிகளில் மின்தடை. இதற்கிடையே உக்ரைனிய ராணுவம் பயன்படுத்தும் ஸ்டார்லிங் இணைய சேவை மெதுவடைந்திருக்கிறது. அதனால் ஆளில்லா வானூர்திகளை இயக்குவதில் உக்ரைன் சிரமப்படுகிறது. சேவையை வழக்க நிலைக்கு கொண்டு வரும்படி செல்வந்தர் இலான் மாஸ்கை உக்ரைனிய அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். ஆனால் கட்டுப்பாடு அமெரிக்க அரசாங்கத்தின் கையில் இருப்பதாக திரு மாஸ் சொல்கிறார். ரஷ்யாவிடமிருந்து டீசல் வாங்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்த பிறகு கதை மாறிவிட்டதோ என்று உக்ரைன் அஞ்சுகிறது. நுரையீரல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் போப்லியோ மீண்டும் நடக்க தொடங்கியிருக்கிறார். அவரது உடல்நிலை எதிர்பார்த்தபடி தேறி வருவதாக வட்டிக்கன் தெரிவித்தது. 71 வயது போப்லியோவுக்கு நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சை நடந்தது. அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. அவர் தற்போது மருத்துவமனை அறையில் நடக்க தொடங்கியிருக்கிறார். வழக்கம்போல் உணவும் உட்கொள்வதாக வத்திகன் தெரிவித்தது. கடந்த ஆண்டு பொறுப்புக்கு வந்த போப்லியோவுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட செய்தி உலகெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: மழைக்கு ஏற்ற மாதிரி உள்ளம் கேட்குமே திரைப்படுத்தந்து மழை மழை பாடலை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில உங்களுடைய உள்ளம் என்ன கேக்குது? மழைய போல பொழிய வந்திருக்கிறேன்.
1: திரைப்படத்திற்கு டிக்கெட் இருக்கா?
0: நானே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகாம வேலைக்கு வந்திருக்கிறேன். நீங்க டிக்கெட் கேக்குறீங்களா? டிக்கெட் கிடையாது, ஆனா இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெறனால உங்களுக்கு 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சத்துல ஒரு தலைப்பை ஒட்டி பேச போறோம். எங்கே எங்கே அங்கம் இன்று இருக்குது? அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட எழுத்துல இருந்து 3 கேள்விகளை கேட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. இந்த மாதிரி பல பல அங்கங்கள் உள்ளன.

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய பாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க அனுமதி இலவசம்.
2: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில இப்ப புதுசா ஏதாவது ஒண்ணு வருது வச்சுங்களேன், புதிய பொருளாக இருக்கட்டும், புதிய திரைப்படமா இருக்கட்டும், அல்லது புதிய விஷயத்தை நீங்க புரிந்து கொள்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி புதுசா ஏதாவது வரும்போது நீங்க முந்திக்கிட்டு அதை முதல்ல போய் கத்துக்க ஆசைப்படுவீங்களா, அல்லது மற்றவர்கள் போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதை வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு அவங்க அனுபவிச்சு சொன்ன பிறகு நீங்க போயிட்டு அதை அனுபவிப்பீங்களா? சில பேருக்கு இந்த ரிஸ்க் எடுக்க பிடிக்கும், முதல் படி எடுத்து பரவாயில்ல என்ன அனுபவமா இருக்கட்டும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் முதல் போய் பார்த்துடணும், நான் போய் முதல் வாங்கிடணும், நான் முதல் போய் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லைப்பா, எதுக்குப்பா ரிஸ்க்கு, நீங்கள் முதல் போங்க, நீங்கள் முதல் போய் வாங்குங்க, பொதுவாக என்ன கருத்துக்கள் வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நான் போய் பார்த்துக்கிறேன், நான் போய் வாங்கிக்கிறேன், நான் போய் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9678 8 9 6 8
4: இதயம் உடைத்தாய் நொறுங்கவே.

நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழக பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cna.asia/timetofly.
2: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். கத்து

0: மலையூர் மம்பட்டியான் திரையப்படுத்த நம்ம பாடலை கேட்டு தந்தீர்களே. இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்படி பேசிட்டு இருக்கோம்னா, இப்போ ஏதாவது ஒரு புதிய விஷயம் வருது, புதிய பொருளை அறிமுகப்படுத்துகிறாங்க, அதாவது புதிய திரைப்படம் வருது, இதெல்லாம் முந்திக்கிட்டு நீங்கள் முதல்ல போய் பார்ப்பீங்களா, அனுபவிப்பீங்களா, அல்லது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுத்திருந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பொதுவான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு நீங்க அனுபவிப்பீங்களான்னு கேட்டப்போ, இங்க புஷ்பா எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: ஹாய் காதர், காலை வணக்கம். இன்னைக்கு தன்னந்தனியா நிகழ்ச்சி படைக்கிறீங்க. ஆமா, ஒரு பொருளோ இல்லது ஒரு ஒரு கல்வியோ எது சம்பந்தமா இருந்தாலும் முதல்ல நான் என்ன நினைப்பேன், நான் முதல்ல அடிச்சு பிடிச்செல்லாம் போய் படி கத்துக்க மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க வாங்கினப்பறம் அதோட நல்லது கெட்டது எது எப்படி அதை பார்த்துட்டு தான், இது நமக்கு உகந்ததா, இது நமக்கு ஃபியூச்சர்ல நல்லதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அதை கத்துக்கலாமா கத்துக்க கூடாதா அப்படின்னு யோசிப்பேன். தேங்க்யூ.
0: அப்பனா நீங்க பொறுத்திருந்துதான் போய் பாப்பீங்க, சரியா? அப்ப அடுத்து ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காரு பாக்கலாம். ஸ்ரீகாந்த்
2: கதர், குட் மார்னிங்.
0: குட் மார்னிங்.
2: நான் வந்து ஸ்ரீகாந்த், சன் டிரான்ஸ்கோல இருந்து பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஆபீஸ்ல டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஏரியால வந்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன். யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த இதுலலாம் நிறையா இப்போ ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒருவேளை புது இடம், புது சினிமா, புது ரெஸ்டாரண்ட்டு, யாருமே போகலன்னுப்பா, அது சத்தியமாக எதுவும் பண்ண மாட்டேன்னா. ஆனால் ஒர்க் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அன்னோன் ஏரியா, இந்த மாதிரி ப்ராஜெக்டே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஏஐ டூல் நம்ம யூஸ் படுத்தினதே கிடையாது. இந்த பர்டிகுலருடைய இதை வந்து எப்படி வேலை செய்யும், எப்படி வெண்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், ஸோ அதில் எல்லாத்துலேயும் நான் ஃப்ரண்ட் ஹேண்டில் இருப்பேன். ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் தெம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் தென் நிறைய மக்கள் வந்து பீப்புள் கன்சல்ட் வித் மீ தென் டு ஆஸ்க் ஹவு திஸ் ஒர்க்ஸ். நன்றி, வணக்கம்.
0: சரி, ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, தொழில்நுட்பம் வரும்போது அவர் முந்திக்கிட்டு முதல்ல போய் நிற்பார், ஆனால் மற்ற விஷயங்களை பின்னால் நின்று போய் பார்ப்பார், காத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களை போல நீங்களும் உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். ஏதாவது புதிய விஷயம், புதிய தொழில்நுட்பம் அல்லது புதிய சினிமா ஏதாவது அதெல்லாம் நீங்கள் முந்திக்கிட்டு போயிட்டு முதல்ல நின்று அதை அனுபவிப்பீங்களா, அல்லது நீங்கள் பொறுத்திருப்பீங்களான்னு எனக்கு கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: மதுரை ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: இன்றைய ஆனந்த மாலம் நிகழ்ச்சியில
6: வணக்கம் ஐயா, நான் பண்டாபுத்திரால இருந்து சாந்தி பேசுறேன். என்ன கேட்டீங்களா, முத போய் இன்னொரு ஆள் பார்த்துட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லணும், அது இப்படி இருக்கே, இது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் வந்து அதை போய் வாங்க போகணும் இல்ல பார்க்க போகணும்.
7: காலை வணக்கம், கதர் நந்தினி பேசுகிறேன். ஓகே, நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருளோ இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று வந்தால் வந்து நான் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பார்த்துக்குவேன். நான் எடுத்தோடனே வந்து நான் அதை வாங்கி ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா அந்த பொருள் வந்து ஒரு விலை கூடின பொருளாக இருந்துச்சுன்னா அந்த காசை திருப்பி எடுக்கிறது வந்து படாத பாடுபடணும். அதனால் நான் எப்போதுமே ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கும்போது அதை வந்து நான் வந்து ரிவ்யூலாம் செக் பண்ணி அவங்களோட பேக்கிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் அந்த பொருளை வாங்குவேன்.
8: வணக்கம் காதர், இனிய காலை வணக்கம். தஞ்சை ராஜா, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே புதுசாக அறிமுகப்படுத்தினா வந்து என்னுடைய வழக்கம் வந்து அது வந்து அதை உபயோகப்படுத்தி எல்லாரும் பார்த்துட்டு அது அவங்களோட ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாங்கி உபயோகப்படுத்துவோம். ஏன்னா அது நமக்கு தேவையாக இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அப்படி தேவையாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு உபயோகமாக இருக்குமா, நல்லா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஈவன் வந்து மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அல்லது டிவியாக இருக்கட்டும், வெஹிக்கிள் காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், எனி திங், அதுதான் வந்து எங்களுடைய வழக்கம். நன்றி, வணக்கம். தஞ்சை ராஜா.
5: சரி, நம்ம நேர்கள் சொன்னதை வச்சு எந்த அணுகுமுறை சரி அப்படிங்கிறத விவாதிக்க நான் வரல. இங்கே முக்கியமான ஒரு தியரியை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். 1962 அமெரிக்க சமூகவியல் அறிஞர் எவ்ரெட் ராஜர்ஸ் இவர் டிஃப்யூஷன் ஆஃப் இனோவேஷன் தியரி அப்படிங்கிற விஷயத்த அறிமுகம் செஞ்சுட்டார். அது என்ன சொல்கிறாருன்னா, அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா 2.5 விழுக்காட்டினர் இவங்க வந்து இனோவேட்டர்ஸாக இருக்காங்க. ஏதாவது புதிய விஷயம் ஒரு அறிமுகமாகுது இல்லை

சில பேர் இந்த இனோவேட்டர்ஸாக இருக்காங்க, சில பேர் இந்த லேட் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இந்த இரண்டு பிரிவினர்களில் நீங்கள் எந்த வகையை சேருவீங்க? நீங்கள் வந்து ஏர்லி அடாப்டர்ஸா அல்லது லேட் மெஜாரிட்டியா? உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9678889681 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல் அங்கம் இடம்பெறும். அதோடு எங்கே எங்கே அங்கமும் இடம்பெறும். யாரெல்லாம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கு பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையப்போகுது.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
5: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
3: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
5: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
0: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள்
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

0: 5 லட்சம் திரையப்படுத்தி எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில நம்ம பாடல் கேட்டிருந்தோம். டிஎம்எஸ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. நிலை இப்ப பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பிடித்த எங்கே எங்கே அங்கமும் இடம்பெற போகுது. நேற்றிலிருந்து நம்ம சிங்கப்பூர் சாலைகளுடைய வரலாறு பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்று நான் கொடுக்க போற குறிப்புகள் ஒரு சாலையை ஒட்டி தான் இருக்க போகுது. சிங்கப்பூரின் ஆக பழமையான சாலை இது. 1833 இருந்து 1835 கட்டி முடிக்கப்பட்டது. இங்கு நிறைய திரையரங்குகள் இருந்தன. அந்த காலகட்டத்தில் பல பேர் ஷாப்பிங்காக இங்கே வருவாங்க. குறிப்பாக ஆடைகளை வாங்கறதுக்கு வருவாங்க, துணிகளை தைக்க வருவாங்க. இது எந்த சாலை உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தி குரல் பதிவு அனுப்பி வைங்க. 9678889 68. அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக. அன்பேவா தேன் கிண்ணம் திரைப்படங்கள் இருந்து இடம்பெறும்.
1: நான்

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21 தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
4: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
3: ஒவ்வொரு வாரமும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
4: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
5: தொலைக்காட்சி,
6: அட
5: வானொலி,
6: அடடா
5: மின் இலக்கம்
6: பிரமாதம். ஆனா என்னுடைய வியாபாரம் சின்னது.
5: அது போதும்,
7: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
8: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
7: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
9: இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

பாலும் பழமும் திரைப்படுத்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நான் உங்களுக்கு கொடுத்த குறிப்புகள், சிங்கப்பூரின் ஆக பழமையான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. 1833 1835 இந்த சாலையை கட்டி முடித்தாங்க. இந்த சாலையில் அந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 திரையரங்குகள் இருந்தன. முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த சாலையில் நிறைய கடைகள் உள்ளன. அங்கே இவங்க ஷாப்பிங் பண்ண வருவாங்க, ஆடைகளை வாங்க வருவாங்க, துணி தைக்க வருவாங்க. இது எந்த இடம்னு கேட்டப்போ எனக்கு வந்திருக்கும் பதில்கள், தவறான பதில். சரி, இது ஒருத்தர் வந்து அரப் ஸ்ட்ரீட் சொன்னாரு, அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது, அந்த பக்கம் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு பாலமும் இருக்குது. இங்கே நிறைய குறிப்புகள் கொடுத்து நானே பசங்க பதில் சொல்லிடலாங்க. சரி, நீங்கள் என்ன பதில்னு கண்டுபிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி குரல் பதிவு அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
5: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
6: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 இரவு 7 வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்ப கடை.

0: நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அதை விடுறதுக்கு நம்ம கஷ்டப்படலாம். சில நேரங்களில் இந்த மாதிரி பாடலை கேட்கும் போது நமக்கு ஒரு தன்முனைப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். சரி, எப்படியாவது விட்டுருவோம்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். உங்களுக்காக குவிட் பண்ணுடா பாடல் இடம்பெற்றது. மாஸ்டர் திரையப்படுத்து விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் இந்த பாடல் இடம்பெற்றது. அனிருத் இந்த பாடலுக்கு இசையை வழங்கியிருக்கிறாரு, அவரும் பாடியிருக்கிறாரு. இந்த வார நட்சத்திரம் நம்ம அனிருத் ரவிச்சந்தர். நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா ஜெயலலிதா 2 திரைப்படம் வந்துருச்சு. இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்ல உற்சாகமாக இருக்குதுங்க.
1: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 43 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 69 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 32 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: வழக்கமாகவே தீபாவளினா கோழி சம்பல், கோழி மசாலா இருக்கும். அந்த சமையலுக்கு இன்னும் சுவை சேர்க்கிற மாதிரி அன்னாசி அச்சார் சமைச்சு கொடுத்து பாருங்க. சாப்பிடுறவங்க பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. அன்னாசி அச்சார், இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள். சுத்தம் செய்யப்பட்ட அன்னாசி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் கடுகு, சிவப்பு மிளகாய் 2 அல்லது 3, கொஞ்சம் வினிகர், இஞ்சி அத நீள்வாக்குல மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, சின்ன வெங்காயம் 4 மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, பட்டை, அன்னாசி பூ 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள், கொஞ்சம் சில்லி சாஸ் சாந்து, இவற்றோட உப்பு வெல்லம் தேவையான அளவு. இப்ப செய்முறைய தெரிஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதோட கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சதோட வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தை இஞ்சி சேர்த்து தாளிங்க. பட்டை, ஸ்டார் அனிஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல வாசம் வரும்போது அதுல மிளகாய் தூளை சேர்த்துருங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதுல சில்லி சாஸ், வினிகர் இதையும் சேர்த்து கொள்ளுங்க. கொதி வரும்போது அதுல வெட்டி வைத்திருக்கும் அன்னாசி பழத்துடைய துண்டுகளை சேர்த்து கொள்ளுங்க. இந்த கலவையை கொஞ்சம் மூடி வேக விடுங்க. அதன் பிறகு கலவை நல்லா வெந்து வரும்போது சுவைக்கு ஏற்ற வண்ணம் உப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. அதன் பிறகு பதமா வரக்கூடிய அன்னாசி அச்சார சுவைச்சு பாத்தீங்கன்னா நீங்களே உங்க சமையல் திறமையை பாராட்டுவீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
7: இது என்ன விலங்குடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ குரட்டை விடுற மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு விலங்குடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலியை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது? மீலிசனில் மட்டும்தான்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்றைய அங்கத்தில் நாங்கள் கொடுத்த குறிப்புகள், சிங்கப்பூரின் பழமையான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. 1833 1835 இந்த சாலையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பல கடைகள் உள்ளன. முக்கியமாக இந்த தையல் கடைகள், துணி தைக்கிற கடை, துணி விற்பனை செய்யும் கடை போன்ற கடைகள்லாம் இருந்தன. பல திரையரங்குகளும் இருந்தனன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அது கேட்டப்போ சுங்காய் ரோடா அப்படின்னு எனக்கு சந்திரா செய்தி அனுப்பிச்சார். அதே மாதிரி பிரேமாவும் சுங்காய் ரோடுன்னு
3: காலை வணக்கம் காதர், நெஞ்சாம் பேசுறேன். நான் நினைக்கிறேன் ஜாலான் சுல்தான் நினைக்கிறேன்.
2: ஜாலான் சுல்தான் சொல்லியிருக்கீங்க, கல்பனா பீச் ரோடு சொல்லியிருக்கீங்க, இங்க ஓம்நாதன் ரோச்ச ரோடு சொல்லியிருக்கீங்க. சரி, எல்லாரும் அந்த பக்கத்திலே வந்துட்டாங்க. யாராவது சரியான பதில் சொல்வீங்களான்னு பாக்குறேன்.
4: காலை வணக்கம் காதர், நான் ஜூர்லங் செல்வம் பேசுறேன். நீங்க சொன்ன இடம் வந்து குயின்ஸ்வே ஷாப்பிங்க?
2: குயின்ஸ்வே ஷாப்பிங் கிடையாது. மற்றபடி
5: காதர், நான் மீனா இம்பியன் மாஸ் ஜிபிலிருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நார்த் பிரிட்ஜ் ரோட். நன்றி.
2: நார்த் பிரிட்ஜ் ரோட் என்பது சரியான பதில். மீனா போல கேரலைன், மைமூன், லூட்ஸ் மேரி மற்ற நேர்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. சந்திரன், நீங்க எனக்கு நார்த் பிரிட்ஜ் ரோட் சொல்லி அனுப்பியிருக்கீங்க, அதுதான் சரியான பதில். ஆமாங்க, நார்த் பிரிட்ஜ் சாலை. இந்த சாலை 1833 1835 கட்டி முடிச்சிட்டாங்க. ஆக பழமையான சாலை இது. இந்த சாலை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா கிராஃபர்ட் ரோட்ல இருந்து அல்கிரீன் பிரிட்ஜ் வரை, அது முக்கியமாக சவுத் பிரிட்ஜ் சாலையுடன் இதை இணைகிறது. இந்த இடத்துல இந்த நார்த் பிரிட்ஜ் சாலையில் அங்கே பல கடைகள் உள்ளன. முக்கியமாக அங்கே சிந்தி மற்றும் சீக் உரிமையாளர்களை வந்து அங்கே கடை திறந்து அங்கே தையல் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க, துணிகள் விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே பல திரையரங்குகள் இருந்தது, ட்ராம்ஸ், ட்ராலி, பஸ்ஸஸ் நல்ல ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சாலை இதுன்னு இந்த தகவல் சொல்லுது. நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல குடியிருந்திருக்கலாம், அங்கே நீங்கள் போயிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். அந்த இடத்துல உங்களுக்கு பல நினைவுகள் இருக்கலாம். எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன் நம்புகிறேன். இதே போல் சில முக்கியமான சாலைகளை பற்றி நம்ம இந்த அங்கத்தில் வந்து பேசுவோம். ஸோ இன்று இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் என் மனமான நன்றி. எந்த பற்றுச்சீட்டும் கிடையாது, சரியா? உங்களுக்கு பற்றுச்சீட்டு வேணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. ஏன்னா நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. அங்கே உங்களுக்கு கேள்வியை கேட்டு நான் 100 உள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசாக கொடுக்க காத்துட்ருக்கேன்.
1: இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ்

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: செய்கூலி இல்ல, பல வகையான தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்ல. பழைய தங்க நகைகளை புதிய நகையா மாத்திக்கலாம். வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி, நம்பவே முடியல. இதுதான் இஸ்டாராவின் தீபாவளி மாபெரும் விற்பனை. வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் வைரங்களுக்கு GST நாங்களே கட்டுறோம். புது நகைகளோடு இந்த தீபாவளியில் ஜொலிங்க. இஸ்டாராவின் தீபாவளி மாபெரும் விற்பனை அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பல வகையான தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்ல. உங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இன்றே வாங்க இஸ்டாரா.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நெகிழ, திருமணம் நெகிழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
6: நண்பகல் மணி 12 மீடியா.

0: 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்றின் தரம் கவலைக்கிடமாகவே உள்ளது. காற்றின் நுண்துகள்களின் அளவு தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது. காற்றின் நுண்துகள்களை கணக்கிடும் ஒரு மணி நேர PM2.5 அளவு 55 இருந்தால் அது ஆரோக்கியமான அளவு. அது தற்போது 89-182 இடைப்பட்டிருக்கிறது. நேற்று பிற்பகலில் அது மேற்கு பகுதியில் 288 வரை போனது. தற்போது 161. 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடும் மோசமாகவே உள்ளது. மேற்கில் அது ஆக அதிகமாக 211. இந்த பருவத்தில் அதுவே ஆக மோசமான அளவு. காலையில் மழை பெய்தும் காற்றில் பெரிய மாற்றமில்லை. இந்தோனேசியா காட்டுத்தீ விவகாரத்தில் குற்றவாளிகளை தேடி தண்டிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை இதுவரை 200 அதிகமான தனிநபர்களையும் 9 நிறுவனங்களையும் சந்தேக பட்டியலில் சேர்த்திருக்கிறது. சுமார் 30,000 ஹெக்டர் நிலம் எரிக்கப்பட்டதில் அவர்களை காவல்துறை தொடர்புபடுத்துகிறது. இந்தோனேசியாவில் 1972 முதல் காட்டுத்தீயால் புகைமூட்டம் பரவுகிறது. அந்நாட்டு மக்களும் பக்கத்து நாடுகளின் மக்களும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். காடுகள் பற்றியெறியும் மத்திய களிமண் தானில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டது. இந்தோனேசியாவில் 280,000 பேர் மூச்சு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பக்கத்து நாடான திமோர் லெஸ்டே பள்ளிகளை மூடுகிறது. இந்தோனேசியா ஒரு மாதத்துக்குள் தீயை அணைத்துவிடப் போவதாக சொல்கிறது. மலேசியா புகைமூட்டத்தால் பள்ளிகளை மூடுவதற்கான வரம்பை உயர்த்துகிறது. இனிமேல் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் மட்டுமே பள்ளிகள் மூடப்படும். இதற்கு முன் 180 தொட்டாலே பள்ளிகள் மூடப்பட்டன. இதற்கிடையே தீபகற்ப மலேசியாவின் பல பகுதிகளில் புகைமூட்டம் நீடிக்கிறது. எனினும் பெரும்பாலான இடங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டவில்லை. அனைத்துலக பணநிதியம் ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சி முன்னிருப்பை 4.8 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறது. AI முதலீடு முக்கிய காரணம். குறிப்பாக வளர்ந்த ஆசிய பொருளாதாரங்கள் அதனால் பயனடைகின்றன. ஆனால் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அபாயங்களும் உள்ளன. ஈரான் போரால் எண்ணெய் எரிவாயு விலை உயர்கிறது. போர் நீடித்தால் விலை தொடர்ந்து உயரலாம். அதனால் உற்பத்தி செலவு உயரும். அதே நேரத்தில் AI துறையின் தற்போதைய வேகம் குறைந்தாலும் ஆசியா அதிகம் பாதிக்கப்படலாம் என்கிறது பணநிதியம். உலகளவில் வட்டி அதிகரிப்பது மற்றொரு சிக்கல். அதனால் இந்த ஆண்டு 4.8 விழுக்காடாக இருக்கும் ஆசிய பசிபிக் வளர்ச்சி அடுத்த ஆண்டு 4.4 விழுக்காடாக குறையும் என்கிறது அனைத்துலக பணநிதியம். ஹோமஸ் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு இப்போது அதிகரித்திருக்கிறது. வென்காட் பாதுகாப்பு நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளின் தரவுகள் அதனை சொல்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை முதல் 10 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஞாயிறன்று மட்டும் 6 கப்பல்கள் தாக்கப்பட்டன. போர் தொடங்கியதிலிருந்து ஒரே நாளில் பதிவான ஆக அதிக எண்ணிக்கை அது. நேற்று முன்தினம் மேலும் 4 கப்பல்கள் தாக்கப்பட்டன. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மார்ச் மாதம் வர்த்தக கப்பல்களை குறிவைக்க தொடங்கியது. தான் அனுமதிக்காத பாதைகளில் செல்லும் கப்பல்களை ஈரான் தொடர்ந்து தாக்குகிறது. இம்மாதம் மட்டும் இதுவரை 23 தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஹோமஸ் நீரிணை தாக்குதலில் இதுவரை மொத்தம் 24 மாலுமிகள் மாண்டதாக அனைத்துலக கடல்துறை அமைப்பு சொல்கிறது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் இருக்கும் மன்னர் காலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது மேலும் ஒரு புவியீர்ப்பு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை கூறியிருக்கிறது. அது ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி அதனை தெரிவித்தார். வரும் நாள்களில் தொடர்ந்து சவுதியின் விமான நிலையங்களையும் எண்ணெய் வசதிகளையும் தாக்கப்போவதாக அவர் சொன்னார். ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையே தொடரும் மோதல் வளைகுடாவில் போர் பெரிதாகலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹவுதி படையின் ஏவுகணைகளும் வானூர்திகளும் எப்படி தனது தற்காப்பு கட்டமைப்பை உடைத்து இலக்கை அடைகின்றன என்பதை ஆராய்வதாக சவுதி கூறியது. ரஷ்யாவுக்கு அமெரிக்கா உதவுவதாக உக்ரைன் குற்றஞ்சாட்டுகிறது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே தகவல் தரவில்லை என்கிறது உக்ரைன். தலைநகர் கீவ் மீது தொடர்ந்து 2 இரவுகள் ஏவுகணைகள் பாய்ந்தன. அபாய எச்சரிக்கை வருவதற்கு முன்பே ஏவுகணைகள் வந்துவிட்டன. கீவ் நகரின் பல பகுதிகளில் மின்தடை. இதற்கிடையே உக்ரேனிய இராணுவம் பயன்படுத்தும் ஸ்டார்லிங் இணைய சேவை மெதுவடைந்திருக்கிறது. அதனால் ஆளில்லா வானூர்திகளை இயக்குவதில் உக்ரைன் தடுமாறுகிறது. சேவையை வழக்க நிலைக்கு கொண்டு வரும்படி செல்வந்தர் இலான் மாஸ்கை உக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். ஆனால் கட்டுப்பாடு அமெரிக்க அரசாங்கத்தின் கையில் இருப்பதாக திரு மாஸ்க் சொல்கிறார். ரஷ்யாவிடமிருந்து டீசல் வாங்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்த பிறகு கதை மாறிவிட்டதோ என்று உக்ரைன் அஞ்சுகிறது. இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சர்ச்சை தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கவிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி பிற்பகல் 1 மணிக்கு உச்சநீதிமன்றம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் குறித்த அனைத்து பதிவுகளையும் வெளியிட வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. சுமார் 130 மில்லியன் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வீடு வீடாக சென்று சரிபார்ப்பதால் தவறுகள் இல்லாத மிக துல்லியமான வாக்காளர் பட்டியல் தயாராகிறது. யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்பதே நோக்கம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிறது. ஆனால் பெயர்களை நீக்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குறை கூறுகின்றன.
1: சொல்லும் பொருளும் ஃபிட்டாலிட்டி உயிரிழப்பு. நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. ஃபிட்டாலிட்டி உயிரிழப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: ஆமா, அங்க அப்படி பத்திக்கிட்டனாலதான் இங்க புக மட்டமா இருக்குது. நேர்களை, உங்களுக்காக ரிதம் திரையப்படுத்த வந்து பாடல் இடம்பெற்றது. நல்லவேளை நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சிங்கப்பூரில். ஆமாங்க, இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னோடித்திருக்கிறாங்க. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 32 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்டு பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்டு பொன்னிராய்ஸ்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முப்தாஜ் ஹுசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
2: அடுத்து வரும் அங்கத்திற்கு ஆதரவு
0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
2: 48 Strangan Road, Little India Arcade.

அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்க நேர்களே, இந்த வாரம் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ தீபாவளி வந்துக்கிட்டே இருக்குது. தீபாவளிக்கு நிச்சயமாக நீங்கள் புதிய ஆடைகள்லாம் அணியணும்னு ஆசைப்படுவீங்க, புதிய நகைகளை வாங்கணும் ஆசைப்படுவீங்க. தீபாவளியை முன்னிட்டு புதிய வடிவமைப்பில் உங்களுக்காக புதிய நகைகளை இறக்கிருக்கிறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். உங்களுக்கு வீட்டில் பழைய நகைகள் இருந்தால் அந்த பழைய நகைகளை கொண்டு வந்து நீங்கள் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் டிசைன்லேயும் உங்கள் ஆசைக்கேற்ப நீங்கள் உங்கள் தங்க நகைகளை வடிவமைக்கலாம். செய்குலிக்கு 60 விழுக்காடு கழிவும் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளியை முன்னிட்டு அக்ஷயா ஜுவல்லர்ஸுடைய கடைக்கு வெளியே ஒரு பஜார் திறந்திருக்கிறாங்க. அந்த பஜார்ல வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்களை அவங்க விற்பனை செய்யறாங்க. இதை பற்றி இன்னும் விரிவா பேசுறதுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்தில்குமரன் உங்களோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு. அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாவே இருங்க. தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம

0: குஷி சீனு திரைப்படங்கள் தான் பாடல்கள் கிட்டதோ. நீங்களும் இப்ப குஷியாக போறீங்க, ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வழங்குற 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா நான் கேட்கிற இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கும் அந்த எழுத்து பா. பா வரிசையில சிங்கப்பூர் தொடக்கநிலை பள்ளியின் பெயர் ஒன்று சொல்லணும். இரண்டாவது, பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பாலத்தின் பெயரை சொல்லணும். மூன்றாவது, பா வரிசையில ஒரு காய்கறியின் பெயரை நீங்க தமிழ்ல சொல்லணும். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவா சொல்லி அனுப்புங்க. 9678889 மீன் சொல்றேன். பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தொடக்கநிலை பள்ளியின் பெயரை சொல்லணும். இரண்டாவது, பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பாலத்தின் பெயரை சொல்லணும். மூன்றாவது, பா வரிசையில ஒரு காய்கறியின் பெயரை தமிழ்ல நீங்க சொல்லணும். வாட்ஸ்அப்ல நீங்க குரல் பதிவு சொல்லி அனுப்புங்க. 9678889 முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. சாங்கியை நோக்கி செல்லும் பிஆஇ அங்கு தெங்கா புலவாட் நுழைவாழ்க்கார்கள சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல், இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பாயிண்ட் 3 10 நாட்கள்
0: நேரம் சரியாக இப்பொழுது 12:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம்.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல என்னென்ன சலுகைகள்லாம் காத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் உரிமையான திரு செந்தில் குமரன், அவர் என்னெல்லாம் காத்துக்குன்னு ரொம்ப உற்சாகமா சொல்லியிருக்கிறாரு, வாங்க கேட்கலாம்.
5: இந்த தீபாவளிக்கு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்க பழைய நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து புதிய நகையா மாத்திக்கலாம். ஏன்னா இந்த தீபாவளிக்கு நிறைய புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. சோ அப்படி இருக்கிறப்ப உங்க பழைய நகையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வேல்யூ பண்ணி புது நகையா மாத்திக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல அந்த லேபர்ல இருந்து 60% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. சோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு புது நகையை வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சலுகை எல்லாம் பாய்ச்சி புது நகையை வாங்கிக்கலாம். அது இல்லாம இப்ப நம்ம தீபாவளி பசார் மாரி போட்டிருக்கோம் நம்ம கேம்பல் லேன்ல. கேம்பல் லேன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய பசார்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல நம்ம கடை பக்கத்திலே அம்பலோட தீபாவளி பசார் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு அலங்கரிக்கிற ஐட்டம், அப்புறம் சில்வர் 9 to 5 சில்வர் ஐட்டம், பூஜை ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம், வித்தியாசமான ஐட்டம்லாம் அந்த வருஷம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பசாரையும் நீங்க விசிட் பண்ணிட்டு போகலாம். இது இல்லாம நீங்க மொத்த பர்ச்சேஸ்ல 1000 வள்ளிக்கு தாண்டிச்சுன்னா ஒரு லக்கி ட்ரா கூப்பன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த லக்கி ட்ரா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லக்கி ட்ரா கூப்பன் எடுத்து நீங்களும் அந்த நம்ம லக்கி ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நம்பர் 48 ஸ்ரீரங்கன் ரோட் லிட்டில் இந்தியா ஆக்கிட்டு கண்டிப்பா வாங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
1: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-90075.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் இந்த அங்கம் படைக்கப்படுது. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நிறைய சலுகைகள் இருக்குது அப்படின்னு வாரம் உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டு இருக்கோம். அதோட சேர்த்து இப்ப உங்களுக்காக
1: அதிர்ஷ்ட குழுக்கு இருக்குங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க அங்க போறீங்க, கடைக்கு போயிட்டு நல்ல நல்ல தரமான நகைகளை வாங்குறீங்க, 1000 வெள்ளி செலவு பண்றீங்க. நீங்க 1000 வெள்ளி செலவு பண்ணாலே உங்களுக்கு 1 லக்கி டிரா கூப்பான் கொடுக்கப்படும். அந்த கூப்பானை பயன்படுத்தி நீங்க இந்த அதிர்ஷ்ட குழுக்களை சேரும் போது உங்களுக்கு பட்டியலா பாருங்க என்னென்ன பரிசுகள் காத்திருக்குது.
0: ஆமா, முதல் 5 இடங்கள்ல கிடைக்கும் பரிசுகளை நீங்க பார்த்தீங்கன்னாப்பா என்னாலே நம்ப முடியல, காந்தர் இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு. 5வது நிலையில நீங்க வந்தீங்கன்னா, அதாவது 5வது பரிசு உங்களுக்கு கிடைச்சதுன்னா 2 கிராம் எடையுள்ள 999.9 ஸ்விஸ் கோல்ட் பார் உங்களுக்கு கிடைக்கும். இதே பரிசை தான் அவங்க எல்லா நிலையில வரவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா என்ன, உங்க தங்க கட்டியின் எடை வேறுபடுது. அதாவது 5வது பரிசா உங்களுக்கு இருந்துச்சுன்னா 2 கிராம், ஆனா முதல் பரிசு உங்களுக்கு கிடைச்சா அந்த அதிர்ஷ்ட குழுக்கில 50 கிராம் எடையுள்ள ஸ்விஸ் கோல்ட் பார் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க.
1: அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொல்றது வந்து இந்த முதல் 5 பரிசுகள், 6ல் இருந்து 10 அந்த பரிசை ஜெயிப்பவர்கள் வந்து இலவசமா அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் கிடைக்குது.
0: பாருங்க, தங்க கட்டியும் நீங்க ஜெயிக்கலாம் அல்லது திறன் பேசியும் நீங்க ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்குது.
1: 1000 வெள்ளி செலவு பண்ணுங்க, லக்கி டிரா கூப்பன் கிடைக்கும். அப்புறம் உங்க போட்டியில தங்க கட்டி
0: அவ்வளவுதான். இப்போதை சொல்லுங்க, லிட்டில் இந்தியா ஆகிய அமைதிருக்கும் 48 ரெங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: எழுத்தாளர் இனிக்கும் திரையப்படுத்தி விஜய் ஆண்டனி இசையில் அவர் பாடிய பாடல் இடம் பெற்றது. நேர்களே, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வணக்கம். 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீடை உங்களுக்கு வேணும்னா இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தேன். பா எழுத்துல தான் இன்று கேள்விகளை கொடுத்திருந்தேன். பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தொடக்கநிலை பள்ளியின் பெயர். 2வது, பா வரிசையில சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பாலத்தின் பெயர். 3வது, பா வரிசையில ஒரு காய்கறியின் பெயரை நீங்க தமிழ்ல சொல்லணும். சொன்னப்போ சுந்தரி வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி வச்சுட்டாங்க.
1: வணக்கம் காதர், என் பேர் குணசுந்தரி, நான் ஜுராங்கஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பா வரிசையில பா வந்து பயணியர் தொடக்கப்பள்ளி, பாகற்காய், பெஞ்சமின் ஷீல்ட்ஸ். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். நன்றி, வணக்கம்.
0: தேங்க் யூ சொல்லுங்க என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க தான் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பல நேர்களும் இந்த 3 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. நான் முதல்ல சுந்தரி தான் எனக்கு குரல் பதிவு அனுப்பிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசா கொடுக்கறேன். சரிங்களே, இதே மாதிரி நீங்க அடுத்த வாரமும் பங்கெடுக்கலாம். சரியா, கவலைப்படாதீங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு உங்களுக்காக சூடான சினிமா செய்தியும் ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்க தமிழாக்கம் செய்ய போறீங்க. அதனால நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. இப்ப இந்த தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற போகுது. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: அக்ஷயா ஜுவலர்
0: 48 ஸ்ட்ரங்கன் ரோட் லிட்டில் இந்தியா ஆகே.
2: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல

0: கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தாளம் திரையப்படுத்த பாட கெடுத்தீங்கன்னீர்களே. சரி, இன்று சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு சற்று முன்பு சொல்லியிருந்தேன். அடுத்த 3 நாட்களுக்கும் நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலான்னு முன்னெடுத்திருக்கிறாங்க. காற்று தூய்மை கேட்டு குறியீடு தற்போது மத்திய பகுதிகளில் 161 பதிவாகியிருக்குது. கிழக்கு பகுதியில் 99, தெற்கு பகுதியில் 138, மேற்கு பகுதியில் 143, வடக்கு பகுதியில் 137. காற்று தர குறியீடு தற்போது ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.

கருப்பு திரைப்படுத்த இந்த பாடலை கேட்டிருந்தே. சரி, இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த ஆங்கில வார்த்தை என்ன, அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை தான் டெக்டிக். அவன் அந்த டெக்டிக்கை பயன்படுத்தி என்னை ஏமாத்திட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, டெக்டிக், TACTIC, டெக்டிக் என்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லி அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இங்கே எங்களுக்கு போக்குவரத்து தகவல் இடம்பெறலை. அதனால் யார் யாரெல்லாம் இப்போ சாலையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ பார்த்து பத்திரமா பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
5: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: முதல்ல வேலையை பார்ப்போமா?
1: காதல் பாட்டு ஆதரவு
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
4: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
5: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
4: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். Yeah.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
1: பீமா ஜுவலர்ஸ். இப்பொழுது சிங்கப்பூரில் உங்களுக்கு பிடித்த நகைகளை நம்ப முடியாத சிறப்பு சலுகைகளில் வாங்கிட இன்றே செல்லுங்கள் பீமா ஜுவலர்ஸ், 202 ஸ்ரீரங்கம் சாலை,
0: ஒலி 968
2: சினிமா.
3: ஜெயில இரண்டு திரைப்படம் இன்று வெளியாகிருச்சு. காலையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தவங்களாம் படம் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் இந்த திரைப்படத்தை ஒட்டி சில காணொலிகளை பார்த்துருந்தேன். குறிப்பாக எஸ்ஜே சூர்யா கொடுத்த பேட்டிகளை பார்த்துருந்தேன். அதில் வந்து அவர் ஒரு வில்லனை நடிக்கிறாரு, பாப்லோ எஸ்கோபா. அந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, புகழ்பெற்ற ஓடிடி தளத்தில் இந்த ஒரு நாடகம் ஒன்று இருந்தது, ஒரு ட்ராமா இருந்தது. அதை ஒட்டி தான் இந்த கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மேலோட்டமாக சொன்னார். அது முக்கியமாக அந்த செட்டில் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய இருந்த தருணங்கள், அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு, கதை சொல்லும்போது அவர் எப்படி உள்வாங்குவார், என்ன மாதிரியான விஷயங்கள வந்து அவங்க நகைச்சுவையாக பேசி சிரிச்சுப்பாங்க போன்ற விஷயங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய திரைப்பட பயணத்தில் இந்த திரைப்படம் ஒரு முக்கிய திரைப்படமாக அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் எப்பயாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கதை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் திரைப்படம் செஞ்சுட்டு இருக்கும்போது, திரைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அதை அப்படியே நழுவி போயிருச்சு, அதன் பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதையும் அவர் இந்த பேட்டியில் பகிர்ந்துட்டார். சரி, யாரெல்லாம் இப்போ ஜெயில இரண்டு திரைப்படத்தை பார்த்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கலாம், அல்லது இப்போ ஏதாவது ஒரு ஷோவை பார்த்துட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: Productions பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
6: இன்றைய தங்க விலை நிலவரம், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 90 காசு.
7: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மான் கராத்தி மாறி இரண்டு திரைப்படங்கள் நம்ம பாடலை கிடந்தோம். இன்று நாங்கள் கொடுத்த ஆங்கில வார்த்தை டெக்டிக், அதில் தமிழாக்கம் என்ன, தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்டப்போ எனக்கு வந்திருக்கும் பதில்கள்
1: தந்திரம்,
0: தந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது. பல பேர் தந்திரம் தான் சொல்லியிருக்கீங்க, தந்திரங்கள் சொல்லியிருக்கீங்க, அது கிடையாது. தந்திரம் வந்து ட்ரிக் அந்த மாதிரி சொல்லலாம், ஆனால் டெக்டிக் நான் சொல்கிறது TACTIC, டெக்டிக். அதுக்கு நல்ல ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது, கொஞ்சம் கூகுள் செய்து பாருங்கள். ஆனால் கூகுள் செய்தாலும் இந்த பதில் தான் வரும், தந்திரம் தான் வரும். நம்முடைய செய்தியுடைய இணைய பக்கத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கு சரியான வார்த்தை கிடைக்கும். 9678889688க்கு நீங்கள் சரியான பதிலை அனுப்பிக்கலாம்.
2: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா, காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண், இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய பாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
4: இன்னும் கிளம்பலையா?
5: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
4: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
5: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
4: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம், பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் பதிவு செய்யுங்கள், எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

பைரவா திரையப்படுத்த பாடல் கேட்டதீங்க. இப்ப நான் விடைபெற நேரம் வந்துருச்சு. ஏய், என்னதுப்பா பதில் சொல்லாம போறிய? ஆமா, பதில் சொல்லிட்டு தான் விடைபெற போறேன். இன்று நான் உங்களுக்கு டெக்டிக்ங்கிற ஆங்கில வார்த்தையை கொடுத்துருந்தேன். டெக்டிக்கின் தமிழாக்கம் என்னன்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதிலை பிரவீன்குமார் அனுப்பிச்சிருந்தாரு. யுக்தி, யுக்தி தான் சரியான பதில். முயற்சி செய்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. நான் உங்களை மீண்டும் நாளை காலைல 10 மணிக்கு சந்திக்கிறேன். தனியாக தான் சந்திப்பேன், ஏன்னா அலிமா விடுப்பில் இருக்காங்க. நாளைக்கு அனிருத்துடைய பிறந்தநாள் வேற. நம்ம அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக, அதுவும் வெள்ளிக்கிழமை, சூப்பராக கொண்டாட போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க, ஒன்றா சேர்ந்து பட்டையை கிளப்பலாமா?

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
3: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire. சிங்கப்பூர் சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹாங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
4: Mediacom Only 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: தள்ளுபடி 10-70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
2: New watchil Star Premier Plus ஒளி வழிகளில் Premier League ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் New watchil நேரடியாக பார்த்து மகிழுங்கள். Premier Plus மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது Sports Plus Premier Plus bundle என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். New watchil Star Premier Plus க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
3: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi numbers on 96.8.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
1: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: Join President Thaman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani, together we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 Me Watch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/pc to give your support now.
3: Oriyil neengal kettu magizhndu kondirpadu.
4: Malayala paadalgal.

0: முதன் முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
4: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். வரவின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 7:00 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
1: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: Join President Thaman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani, together we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 Me Watch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/pc to give your support now.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: இட்லி தோசை வடை சட்டி எல்லாம் பிரமாதம். மத்திய சாம்பார் கூட்டு பொரியல் அபார ருசியா இருக்கே, எப்படி?
3: பல வகை சமையலுக்கு நாம் பயன்படுத்தும் ஒரே பிராண்ட் பருப்பு எஸ்பிஎம் பருப்புகள் தான். எஸ்பிஎம் பருப்பு வகைகள் முதல் தரமானது, சத்தானது, சுத்தமானது. அதுல சமையல் செய்யறதால எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. வீட்டுக்கும் விசேஷங்களுக்கும் எஸ்பிஎம் பருப்புகள் தான் சிறந்தது. சிங்கப்பூர்ல அனைத்து பிரபல கடைகள்லயும் கிடைக்கும் பிராண்ட் எஸ்பிஎம் பருப்பு வகைகள்.
2: எஸ்பிஎம் பருப்பு வகைகள் சமைத்தாலே ஆனந்தம், சுவைத்தாலோ பேரின்பம்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் பிரைவேட் லிமிடெட்.
5: சிங்கப்பூர் நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர், ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
6: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரணின பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழைங்க 6334105 6334105.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341-51-58.
1: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
1: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
3: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
3: ஐயோ, பார்த்தலாமா?
0: ஷோ தியேட்டர்ஸ் IMAX, ஷோ தியேட்டர்ஸ் மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், XGen ஸ்டுடியோஸ்.
4: சூடா ஒரு டீ போடு.
5: டீ தானே, போட்டுருவோம்.
6: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
7: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: நம்மளே
7: சொல்லிக்க வேண்டியதான் நித்யா, இந்நேரம் பல பேர் வாகன ஓட்டுறவங்கள அப்படி தடுமாறி இருப்பாங்க. நம்ம பெருமை நம்ம வெளியே சொல்லிக் கூடாது இல்லையா?
9: அது உண்மைதான், உண்மைதான்.
7: சரி, என்ன ஆச்சு? மலேசியால இருந்து ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க.
9: ஆமா விமலா, ஆமா விமலா. பாருங்க, மலேசியால இருந்தோ எந்த நாடுல இருந்தோ நம்ம குரங்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போலாம், பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போலாம், வீட்டுல வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போலாம், பிரச்சனையே இல்ல. ஆனால் இந்த ஒரு நபர் மலேசியாவை சேர்ந்தவர், இவரு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வந்து மலேசியாவுக்கு திரும்ப வந்திருக்காரு. KLIA விமான நிலையத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய பயண பெட்டிய சோதிக்கும் அந்த ஒரு இடத்துக்கு, அதாவது கஸ்டம்ஸ் இல்லையா, அதுல வந்து இந்த எக்ஸ்ரே மிஷின்ல உள்ள செலுத்தி இருக்காரு. பார்த்தாக்க என்னடா இது, ரொம்ப அபூர்வமா இருக்கே, மூன்று என்னமோ பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரங்க பெட்டிய அப்படின்னு சொன்ன பிறகு திறந்து பார்த்தா அவருடைய பயண பெட்டிக்குள்ள மூன்று கூண்டுகள் இருக்கு. அந்த கூண்ட திறந்து பார்த்தா மூன்று உயிருள்ள குரங்கு குட்டி இருக்கு.
7: குரங்கு குட்டியா?
9: அதுவும் பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு விமலா, பொம்மை மாதிரியே இருக்கு. அரிய வகை குரங்கு குட்டிகளை அவரு கடத்தி மலேசியாவுக்கு கொண்டு வரத்துக்கு பாத்துருந்திருக்காரு இந்த மனுஷன். நல்ல வேலை தப்பிச்சது இந்த குரங்கு குட்டி. பாவம்ல விமலா,
7: பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காதீங்க.
9: ஆமா
7: பாருங்க, பிடிப்பட்டாக்க அவரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க.
9: ஆமா விமலா, பாக்குறதுக்கும் தான் வந்து வீட்டுல வைக்கக்கூடிய ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்காங்க. அதுக்குன்னு பயண பெட்டியில போட்டு அடைக்க முடியுமா?
7: இல்ல, அடைக்கிற அளவுக்கு இல்லன்றது.
9: நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி உடற்பயிற்சிதான் செஞ்சுட்டு இழைச்சிட்டு வரீங்க.
7: முயற்சியில நாங்க சொல்றது எல்லாம் என்னன்னா, எப்பொழுது இங்க பயணம் செய்யும் போது பாத்து இருங்க, யாராவது கொஞ்ச நேரம் இந்த பெட்டியை பிடிங்க, கொஞ்ச நேரம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னா கூட எடுக்காதீங்க. உள்ள குரங்கு இருக்குமா இல்ல யானை இருக்குமான்னு தெரியாது பாருங்க.
9: இல்ல நித்யா இருப்பாங்களா, அப்படியே திறக்கும் போது கடிச்சு வச்சிருவாங்களா?
7: அதே மாதிரி டீ கடைக்கு வரும்போது காசு கொடுக்காம நீங்க டீ குடிச்சிட்டு போனாலும் நித்யா கடிப்பாங்க. அதனால இரவு 8 மணி வரை தொடர்ந்து ஒலி 9 அறிவித்தோடு இணைஞ்சிருங்க டீ கடையில. உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் பாடல்கள் எல்லாமே அணிவகுத்து காத்திருக்கின்றன.
9: அதனால நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை. இது வந்துட்டு வைப் விமலா,
7: ரவுடி பேபி நித்யா.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: எல்லா நாளும் நல்ல நாளே, so have a good day.
3: ஒரு செட் நிறைய சிறப்பு. விமலா, இன்றைக்கு நான் பழைய பாடலை தேர்ந்தெடுத்திருக்கேன். எப்போது போல 80களில் தான் நான் தேர்ந்தெடுப்பேன். நீங்க 70கள் அந்த பக்கமா சில நாள்ல நீங்க போவீங்க இல்லையா? இன்றைக்கு 60கள் காலகட்டத்துல இடம்பெற்ற ஆடக்கூடிய, நல்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கேன்.
4: எங்க ஒளியேற்றுங்க.
3: மீண்டும் அந்த பாடல் பகுதி.

Boy, boy, boy, boy, boy, boy, boy, boy, boy, பொங்குலே பழம் பழத்து பொங்குறதும் காலை, தம்பலே மனம்மை எங்க பொங்குறதும் காலை, வீதியில கண்ணம் போட்டு ஆடுறதும் காலை, மேடையில குந்திக்கிட்டு பாடுறதும் காலை, காலை காலை காலை.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் முதல் தடத்தில் விபத்து
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும் மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை ஆடைகள் நகைகள் கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள் இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள் ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து அதிரடி தள்ளுபடிகள் தினமும் பரிசுகள் துபாய் லண்டன் ரோம் நியூயார்க் பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள் கைபேசிகள் உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள் அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்

0: தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
2: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும். ஜெயலா 2.
2: ஐயோ
1: மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
3: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமானி நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நல்ல டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சுஜிலா சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்திரது தங்க விலை நிலவரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
3: பாப்போமே, டிவை ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி தொண்ணூறு காசு.
2: எப்படி 163 வெள்ளி தொண்ணூறு காசுங்க?
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா, காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண், இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். வரவின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நரங்க வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா, மாபெரும் இசை நிகழ்ச்சி.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
3: சந்தோஷமா இருக்க ஒவ்வொரு நாட்டுலயும் என்ன செய்யறாங்க
2: கொஞ்சம் சொல்லுங்களேன். கேப்போ,
3: சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளுடைய மனநலம் நல்ல திடமா இருக்கணும், வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களை பின்பற்றி வராங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜப்பான் ஃபாரஸ்ட் பேதிங் அப்படின்னா வனத்துல போய் குளிக்கிறது அப்படின்னு இல்ல, வனப்பகுதியில மெதுவாக நடப்பது, இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் நடைப்பயிற்சி செஞ்சு நல்ல மூச்சு காற்றை இழுத்து விடுவது,
2: அடேங்கப்பா,
3: அப்புறம் மரங்கள்ல கட்டி பிடிப்பது, அதுதான் ஃபாரஸ்ட் பேதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முக்கியமான வேலைகள்ல கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு மாலை பொழுதுல மெதுநடை போட சொல்றாங்க விம்லா. ஸ்பெயின்ல, இந்தியால மகிழ்ச்சியா இருப்பதற்கு யோகா செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க, நல்ல அமைதியான இடங்கள்ல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல நிக்சன் அப்படிங்கிற ஒரு முறை பின்பற்றி வராங்க.
2: அப்படின்னா
3: வேணும்னே எதையும் செய்யாம இருக்கிறதே,
2: சும்மா இருக்கிறது.
3: ஆமா, அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி, மனநலத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸ்வீடன்ல ஃபிகா, அதாவது எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு ஒரு கப் காஃபியை கலக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தரோட உரையாடுவது ஃபிகா அப்படின்னு சொல்றாங்க.
2: இப்ப புரியுது, ஒரு அழகான உணவகம் இருக்கு நித்யா, அந்த காஃபி விற்கிற உணவகத்துக்கு பேரு வந்து ஃபிகா. ஜீவே உங்க பிடிச்ச இடம் கூட.
3: ஓ, இப்ப தெரியுது.
2: நீங்களும் இளையராஜா விசிறியா?
3: அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 இரவு 7 வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
4: தொலைக்காட்சி,
5: அட
4: வானொலி,
5: அடடா
4: மின் இலக்கம்
5: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
4: அது போதும்.
6: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பக தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
4: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
6: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21ஆம் தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
1: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
0: ஒவ்வொரு வாரமும் இரண்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
1: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
4: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
2: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
6: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
5: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
6: ஐயோ பார்த்தலாமா?
5: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ்ஜென் ஸ்டுடியோஸ்.
7: நாம் இணையமிடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: விமலா, எனக்கு இன்னும் அதிகமா சந்தோஷம் ஆகணும், அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லுங்க.
1: நிச்சயமாக நித்யா, சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும், ஆனா மத்த இடத்துல அது நம்ம பலமா இருக்கும். அத பத்தி ஒரு அழகான கட்டுரை படிச்சிருந்தேன். நீங்க நாம எல்லாருமே நிறைய பேசக்கூடியவங்க,
2: என்ன பேசிருப்போம்
1: இல்லையா, அப்படியாக நம்மள மாதிரி சிலர் வந்து வெளியே இருக்கலாம். அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா எல்லாருனாலும் வானொலி படைப்பாளர் ஆக முடியாதா? நீங்க என்ன செய்யலாம்னா, ஒருவேளை நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட்ல நீங்க வந்து பேசக்கூடிய ஒரு நபராக மாறலாம், உங்க பேச்சு திறமை நீங்க அங்க காட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரே இது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல கூட பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப வித்தியாசமா யோசிக்கக்கூடிய நபர், என்ன ஒரு விஷயம்னாலும் அது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பாப்பீங்கன்னா எப்போதுமே புதுசா எதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே நித்யா, நீங்க வந்து மத்தவங்க மேல ரொம்ப அக்கறையோட இருக்கீங்கன்னா நீங்க ஒரு தொண்டுழியத்துல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிகமா நீங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர் ஆகலாம் அல்லது நீங்க ஒரு ஆய்வாளர் ஆகலாம். ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க.
0: சரி, என்ன மாதிரி இதெல்லாம் செய்யறவங்க, எல்லாமே செய்யறவங்க
1: என்ன வேலை செய்வாங்க? சகலகல வலிவின்றீங்களா? கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க.
0: என்னது
1: உலகத்துக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க.

0: மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இன்றைக்கு 60 காலகட்டத்தில் இருந்து ஒரு அழகான பாடலை எடுத்து வச்சிருக்கோம். அழகுன்னு சொல்றதை விட விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, தாளம் போடக்கூடிய, ஆட்டம் போட வைக்கக்கூடிய ஒரு பாட்டு.
1: தலை ஆட்டிக்கொண்டு ஆடக்கூடிய பாடல். அனுப்பியிருக்காங்க, முயற்சியும் செஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாந்தி சொல்றாங்க, எத்தனை அழகு பாருங்க. அதே சமயம் நம்ம ரஃபி உள்ள வராரு, இந்த பாடல் பாடும்
2: பாத்தீங்களா, செய்தி வாசிக்கிறாரு வசந்தத்துல. வா வா, வாட் அழகு, வாட் அழகு.
1: இந்த பாடல குறிப்பிட்டிருக்காங்க நம்ம சாந்தி. நல்ல முயற்சி, சரியான பதில யாரெல்லாம் சொல்லிருக்காங்க?
2: பல நேர்கள் சொல்லிருக்காங்க. காயத்ரி, ராதாகுமாரி, ஜெயா, அவங்களோட விஜயா, சுமதி, லக்ஷ்மணன், மங்களம், லக்ஷ்மி, சந்திரன், பத்மாவதி, ஷான் வேலன், மனோ ஹுசேன்.
1: பாருங்க, உங்களாம் ஒரு காலத்துல பிளிப் டான்ஸ்லாம் ஆடி இருப்பாங்க, ராக் அண்ட் ரோல்லாம் ஆடி இருப்பாங்க. அந்த பாடலை கேட்டுக்கிட்டு இல்லையா? சரி, சரியான பதில ரொம்ப அழகா பாடி அனுப்பியிருக்காரு நம்ம லக்ஷ்மணன்.
3: ஹாய் கைஸ், இந்த படம் வந்து அதே கண்கள் கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கு புரியாதா, ஒரு வித மயக்கத்தில் இருவரும் இருக்கையில் காதலன் யார் என்று. ஒரு வித மயக்கத்தில் இருவரும் இருக்கையில் காதல் யார் என்று. கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கு புரியாதா.
1: அப்புறம் அது யாரு படுவா?
2: கிறிஸ்துமஸ் இசை தவறி போய் படிக்கிறாங்க. சரியான பாடல் அதே கண்கள் திருக்கிடும்.
1: ஆமா ஆமா, வாங்க எல்லாருமா சேர்ந்து யா யா பாடலாம்.
2: இது டீ கடை.

மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை.

0: காவல்காரன் திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம்.
1: அந்த பாடல் போல நீங்க தொட்டதெல்லாம் இன்றைக்கு துளங்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, சிங்கப்பூரின் வானிலை இன்று எப்படி இருக்கு நித்யா?
0: மேகமூட்டமாக இருக்கு. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 32 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: நேரம் சரியாக 4:05 ஆயிருச்சு. சிங்கப்பூர்ல PSI காற்று தூய்மை கேட்ட குறியீடு வடக்கு பகுதியில 95, மேற்கில 151, மத்திய பகுதியில 181,
0: கிழக்கு பகுதியில 147 தெற்கு பகுதியில 140 பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: செய்கூலி இல்ல, பல வகையான தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்ல. பழைய தங்க நகைகளை புதிய நகையா மாத்திக்கலாம். வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி, நம்பவே முடியல. இதுதான் இஷ்டாராவின் தீபாவளி மாபெரும் விற்பனை. வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி மற்றும் வைரங்களுக்கு GST நாங்களே கட்டுறோம். புது நகைகளோடு இந்த தீபாவளியில் ஜொலிங்க. இஷ்டாராவின் தீபாவளி மாபெரும் விற்பனை October 1 to November 7 பல வகையான தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்ல. உங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இன்றே வாங்க இஷ்டாரா.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
6: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 குத்தினார், அரைந்தார்.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
7: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ். மாலை மணி 5:10 ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக 80s 90s வெளிவந்த பாடல் மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த பத்தி நம்ம கலந்து பேச போறோம். தீபாவளி வேற வந்துட்டு இருக்கு இல்லையா அப்படிங்களா?
1: ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கு நித்யா. இன்றைக்கு நம்முடைய இவ்வாறு நட்சத்திரமான அனிருத்த பாடல்கள் உங்களுக்காக 5:30 தொடக்கம் இடம்பெற இருக்கு. 6:00 செய்திகளுக்கு வருகை டிக்டாக் லைவ் வழியாக இணைய இருக்கும். நம்ம நேர்களுக்காக அனிருத்துடைய இசை விருந்து காத்திருக்கேன். ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள்
0: அது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக வாங்க,
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கை நோக்கி செல்லும்
0: ஒன்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: November 8
1: தீபாவளி. இன்னும் தீபாவளிக்கு 24 இருக்கு நித்யா. இந்த தீபாவளி முன்னிட்டு 9:08 பிரமாண்டமான பல நிகழ்ச்சிகளுக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். வானொலி நிகழ்ச்சி மட்டும் இல்லாம நேரடியாக நம்ம நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். சமூக வலைதளத்திலும் பல காணொலிகளாம் பதிவிட்டு செய்ய இருக்கின்றோம். பலருக்கு பரிசுகளை கொடுத்து இந்த கொண்டாட்டத்துக்கு இன்னும் நம்ம வந்து இன்னும் குதூகலத்தை பகிர்ந்து கொள்ளவும் இருக்கின்றோம்.
0: இந்த வருஷம் உங்க வீட்டுல வித்தியாசமா என்ன நடக்குது? புது வீடு வாங்கிருக்கீங்களா,
1: அல்லது உங்களுக்கு இப்பதான் திருமணம் ஆகிருக்கா, அல்லது குழந்தை பிறந்திருக்காங்களா?
0: 3 நீங்க தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்களா?
1: இப்படியாக வித்தியாசமான தீபாவளியாக இந்த வருஷம் அமைய போகுதுன்னா உங்களை சந்திக்க நாங்க ஆசையோட காத்துட்டு இருக்கோங்க.
0: சும்மா எல்லாம் இல்லைங்க விமலா நித்யா, நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது பெரிய ஒரு ஹேம்பரோட வரப்போறோம்.
1: ஆமா, உங்களுடைய இந்த தீபாவளி கொண்டாட்டங்களை கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எப்படி எல்லாம் வந்து வித்தியாசமா இந்த வருஷம் நீங்க கொண்டாட இருக்கீங்க,
0: உங்க வீடெல்லாம் எப்படி எல்லாம் அலங்கரிச்சிருக்கீங்க, அத நம்ம பொது மக்களுக்கு காமிக்கணும் இல்லையா? அதனால உங்க கூட அரட்டை அடிக்கிறது மட்டும் இல்லாம டிக்டாக் லைவ் வழியாக ஒலியின் நேர்களை நாம சந்திக்க போறோம்.
1: டீ கடையின் விமலா நித்யா எங்களோட நீங்க தீபாவளி கொண்டாட அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை நிழவிட்டுறாதீங்க.
0: உங்களுடைய விவரங்களை ஒலியின் வாட்ஸ்அப் எண் 9678 9 என்ற எண்ணுக்கு இப்போதே அனுப்பி வைங்க.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒலி 9 இருந்து
0: தீபாவளி நல்வாழ்த்துகள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
4: எல்லா எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
3: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
4: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
7: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு விட சொந்தமா?
6: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
8: மனம் நெகிழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங்.
9: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
11: வாரத்தின் வியாழக்கிழமையில வந்து அமர்ந்திருக்கும் இன்றைக்கு மாலிமணி 5:27 போகுது. நித்யா, நிச்சயமாக நம்ம நேர்கள் பலரும் இந்த வாரம் யாருடைய பாடல்கள் இடம்பெற இருக்கு அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க.
12: சொல்லவே வேண்டாம், இந்த பாடலை கேட்டாலே தெரியும். அப்புறம் இது மாதிரி பல பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஏன்னா நாளைக்கு நம்ம ராக்ஸ்டார் அனிருத்துடைய பிறந்த தினம்.
11: அதனால அவருடைய வேகமாக ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை உங்களுக்காக ஒலிட்டு போற இப்ப தொடங்கி 6 முன்பு நம்ம இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கு. செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெற காத்திருக்கின்றன.
12: ஆமா, இப்ப அவருடைய பாடல், அதாவது இந்த பட்டியலில் இருக்கிற முதல் பாடல் நம்ம கேட்கறதுக்கு முன்பாக வாங்க நேரத்தை சரி பார்த்து விடலாம். சிங்கப்பூர் மலேசியா பர்த்ல இப்போது மாலை மணி 5:28.
13: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
14: சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
15: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில். போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
4: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
5: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும்.
6: ஜெயலா 2.
4: ஐயோ பார்த்தலாமா?
5: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
7: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான், நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
9: என்ன சொல்றேன்,
7: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
10: ராக் ஸ்டார் அனி ரூ.
11: நான் யாரு,
7: யார் யார் யார் இந்த அனிருத் அப்படின்னு பலர் யோசிக்கல. சின்ன பையனா இருக்காரு, இவருக்குள்ள எவ்வளவு திறமை அப்படின்னு கொலவெறி போது அவர் அறிமுகமாக இருந்தாலும் அவருடைய தொடக்க கால நிலையத்தை உண்மையிலே அவர் வந்து இசை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றாரு, முறையாக கற்றுக்கொண்டாரு. அவர் வந்து இசைத்துறையில படிக்கிறதுக்கு அவர் வந்து லைலா காலேஜ்ல படிச்சிருந்தாலும் அதன் பிறகு லண்டன்ல சென்று அவர் பியானோ எப்படி கத்துக்கலாம் அப்படின்லாம் முயற்சி செஞ்சிருக்காரு, படிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஃபியூஷன் பேண்ட்ல இசைக்குழுல சேர்ந்து அவர் இசையப்பாளராகணும், குழுல ஒரு உறுப்பினராக இருந்து இசைத்துறையில் ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையே மாறி போயிருச்சு.
10: ஆமா, 10 வயசுலயே அவர் வந்து கீபோர்ட் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. விம்லா, அவருடைய முதல் திரைப்படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய கசின் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய குறும்படங்களுக்கு அவர் பின்னணி இசை, வெறும் பேக்ரவுண்ட், அதுக்குதான் அவர் இசையமைச்சாரு. அது கேட்ட பிறகே என்னப்பா நம்மளுடைய பையன் பிரமாதமா இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட படத்துலதான் அடுத்த வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க.
7: இப்படியாக ஆரம்பிச்ச அனிருத்துடைய இசை பயணம் இன்றைக்கு பாருங்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அவரை பின்பற்றி பல இசையமைப்பாளர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நாம அனிருத்துடைய பாடல்களை கொண்டாட இருக்கின்றோம். நீங்க ஆட தயார்னா
10: ஏ ரஹ்மானின் இசையில் மெரசலாக்க வராரு நம்ம அனிருத். இது டீ கடை.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக
2: அடுத்து இடம்பெறவிருப்பது திருக்குர்ஆன்.

0: இஸ்லாமிய பேச்சு. இன்றைய இஸ்லாமிய பேச்சில் பேசுகின்றார் உஸ்தாத் முகமது மைதீன் ஃபைசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கும் தர்மங்களுக்கும் முழுமையான கூலிகள் இறைவனிடம் கிடைக்க வேண்டும். அப்படி நற்கூலிகள் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய செயல்களுக்கு நம்மிடம் தூய எண்ணம் இருக்க வேண்டும். எந்த நற்காரியங்கள் செய்தாலும் அதனை அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பிறர் நம்மை பார்த்து நம் செயல்களை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காகவோ, மக்கள் நம்மை ஒரு தர்மம் கொடுக்கும் கொடை வள்ளல் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ நாம் செய்யக்கூடாது. நாம் செய்கின்ற தீமைகள் பாவங்கள் பிறருக்கு தெரிந்துவிடக்கூடாதே என்று நாம் அதனை எப்பாடுபட்டாகிலும் மறைத்து விடுவது போல, நாம் செய்யக்கூடிய நன்மைகளையும் மறைக்க வேண்டும் என்று யாக்கூபுல் மக்ஃபூஃப் என்னும் பேரறிஞர் கூறுகிறார். அப்படி என்றால், நன்மை செய்வதை பிறருடைய பார்வையை விட்டு மறைத்தால்தான் முகஸ்துதி என்பது அந்த நன்மையில் இருக்காது என்று தெரிகிறது, இல்லையா? இறைவனுக்காகவே வணக்கத்தை தூய்மையாக்கி தவறான பாதைகளிலிருந்து விலகி சரியான பாதையில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று இறைவன் திருமறை அல் குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இந்த வேதத்தை இறக்கியிருக்கிறோம். ஆகவே மார்க்கத்திற்கு பரிசுத்த மனமுடையவராக பரிசுத்தமானவராக அல்லாஹுவை வணங்குவீராக என்று அல்லாஹ் திருகுர்ஆனில் கூறுகிறான். நமது வணக்க வழிபாடுகள் தர்மங்கள் எல்லாம் இறைவனுக்காக, இறைவன் ஒருவனுக்காகவே, அவனது முழு திருப்திக்காகவே இருக்க வேண்டும். நல்ல செயல்கள் செய்கிற போது இஹ்லாஸ் என்னும் மன தூய்மை இருக்கும் என்றால் நமது கவலைகள் நிச்சயமாக நீங்கும், துயரங்கள் துடை தெரியப்படும். குகைக்குள் கடுங்குளிரில் சிக்கிக்கொண்ட மூன்று நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் இறைவனுக்காகவே செய்த நல்ல செயல்களை எடுத்து கூறி இறைவனிடம் ஒவ்வொருவராக பிரார்த்தனை செய்தபோதுதான் அந்த குகை வாயிலை அடைத்து கொண்டிருந்த பாறை அகன்று அந்த மூவரும் விடுதலையானார்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முற்கால வரலாற்றில் நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், மன தூய்மையுடன் இறைவனுக்காக செய்யப்படும் செயல் துயரங்களையும் துன்பங்களையும் அகற்றி மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை காட்டுகிறது. இறைவனுக்காகவே செய்தல் என்ற பரிசுத்த எண்ணம் என்பது என்ன தெரியுமா அன்பர்களே? ஒரு மனிதனின் அமைதியும் அவனுடைய அசைவுகளும் ஆக அனைத்தும் அல்லாஹ்விற்காகவே இருக்க வேண்டும் என்று சஹல் பின் அப்துல்லாஹ் என்ற ஹிஜ்ரி மூன்றாம் நூற்றாண்டு அறிஞர் கூறுகிறார். அன்பர்களே, அப்துல்லாஹ் பின் முபாரக் என்ற மாபெரும் அறிஞர் ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர்களை பற்றி நன்கு தெரிந்திருந்த முஹம்மது பின் அயுன் என்ற பெரியார் சொல்கிறார், ஒரு நாள் நானும் அப்துல்லாஹ் பின் முபாரக் அவர்களும் மற்றவர்களும் ஒரு பயணத்தில் இருந்தோம். இரவு ஆன காரணத்தினால் ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்துல்லாஹ் பின் முபாரக் அவர்கள் தனது தலையை தரையில் வைத்து தூங்கினார்கள். தூங்கினார்கள் என்று சொல்ல முடியாது, தூங்குவது போல பாவனை செய்தார்கள். எனது கையில் ஒரு ஈட்டி இருந்தது. அந்த ஈட்டியை தலையணையாக ஆக்கி, அதாவது ஈட்டி மீது தலையை வைத்து நானும் தூங்குவது போல பாவனை செய்தேன். தூங்குவது போல பாவனை செய்து கொண்டிருந்த இமாம் அப்துல்லாஹ் பின் முபாரக் அவர்கள் நான் உண்மையிலேயே தூங்கிவிட்டேன் என நினைத்து கொண்டு எழுந்தார். இறைவனை தொழ ஆரம்பித்தார். தொழுதார், மீண்டும் தொழுதார். அதிகாலை நேரம் வரை தொழுது கொண்டிருந்தார். அதிகாலை தொழுகைக்கு என்னை எழுப்புவதற்காக என்னை நெருங்கி, மஹம்மத், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, எழுந்து தயாராகுங்கள் என்றார். அப்போதுதான் நான் சொன்னேன், நான் தூங்கவே இல்லை என்றேன். இதற்கு பிறகு என்னிடம் இமாம் இப்னுல் முபாரக் அவர்கள் சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை. அவர்கள் இறைவனுக்காக தொழுகையில் இரவில் ஈடுபட்டதை நான் தூங்காமல் பார்த்து விட்டேனே என்ற காரணத்தினால்தான் அவர்கள் மரணமாகும் வரை முன்பு போல என்னை கண்டுகொள்ளவே இல்லை என்று அவர்களை பற்றி நன்றாக தெரிந்த முஹம்மது பின் அயுன் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய வணக்க வழிபாடுகள், குறிப்பாக இரவு நேரங்களில் நாம் தொழுகின்ற மேல்மிச்சமான கடமையான தொழுகைகள் நீங்கலாக, உபரியாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், அதில் முகஸ்துதி துளியேனும் வந்துவிடக்கூடாது என்பதில் அறிஞர்களும் பெரியார்களும் மிகுந்த அக்கறை காட்டியிருக்கிறார்கள். ஒருவர் ஒரு இரவில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் ஒருவனுக்காகவே வணங்குவார் என்றால், இரவிலிருந்து வெளியாகி பகலில் நுழைவது போல தனது பாவங்களிலிருந்து வெளியேறி விடுகிறார் என்று கஅபுல் அஹ்பார் கூறுவார்கள். ஹஸான் இப்னு அபி சினான் என்று ஒரு தாபி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் நட்பை பெற்றிருந்தவர்களில் ஒருவர்தான் இந்த ஹஸான். அவர்களின் இரவு நேர தொழுகை எப்படி மன தூய்மையுடன் இருந்தது, முகஸ்துதி இல்லாமல் யாரும் பார்த்திடாதபடி எப்படி தொழுதார்கள் என்று அன்னாருடைய மனைவி வருணித்து ஓமையோடு கூறுகிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை பக்கத்தில் படுக்கையில் படுத்துக்கொண்டே எப்படியெல்லாம் கொஞ்சி கெஞ்சி தூங்க வைப்பாரோ அதுபோல குழந்தை தூங்கிய பிறகு எழுந்து சென்று தனது வீட்டு வேலைகளை செய்வாரோ அதுபோல என் கணவர் ஹஸ்ஸா

0: எனவே நாமும் நம்முடைய நற்செயல்களை, நற்காரியங்களை முகஸ்துதிக்காக, பிறர் பாராட்டிற்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காகவே மன தூய்மையுடன் செய்வோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
1: இஸ்லாமிய பேச்சில் இதுவரை பேசியவர் உஸ்தாத் முகமது மைதீன் ஃபைசி அவர்கள். இதுவரை இடம்பெற்றது திருக்குர்ஆன்.
2: வணக்கம். மாலை மணி 6, மீடியாகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரில் காற்று தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. மத்திய, மேற்கு, கிழக்கு, தெற்கு பகுதிகளில் ஒரு மணி நேர PM 2.5 அளவு அதிகமாக பதிவாகியிருக்கிறது. வடக்கில் அது சற்று உயர்ந்த நிலையில் உள்ளது. மாலை 5 நிலவரப்படி 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு நாடு முழுவதும் 122 முதல் 188 வரை பதிவானது. மேற்கு பகுதியில் நேற்று இரவு 9 முதல் இன்று பிற்பகல் 3 வரை காற்று தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. அதன் பிறகு அது ஆரோக்கியமற்ற நிலைக்கு திரும்பியது. 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய பகுதியில் 186 பதிவானது. மேற்கில் அது 188 இருந்தது. கிழக்கில் அது 161 பதிவானது. தெற்கு பகுதியில் 156 வடக்கில் 122 பதிவானது. புகிர் பஞ்சாங் இலகு ரயில் சேவையில் தண்டவாளங்களை மாற்றும் பணி ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும். 2018 தொடங்கிய புதுப்பிப்பு பணி இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறது. சிங்கப்பூரின் ஆக பழமையான இலகு ரயில் பாதையான புகிர் பஞ்சாங் இலகு ரயில் பாதையில் முதன்முறை பெரிய அளவில் சீரமைப்பு பணி இடம்பெறுகிறது. ரயில்கள் சீராய் இயங்க தண்டவாளங்களை ஒட்டி மின்சார தடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 16.6 நீளப்பாதையில் கிட்டத்தட்ட 98 விழுக்காட்டு பணி நிறைவடைந்துவிட்டது. இரவில் 3 நேரமே புதுப்பிப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது. குறுகிய நேரம் என்றாலும் கடந்த 8 முக்கியமான சில பகுதிகள் மெருகேற்றப்பட்டுள்ளன. ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் தானாக இயங்கும் புதிய சமிக்ஞை முறை, மின்சார விநியோக முறை உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். தற்போது 32 ரயில்கள் சேவையாற்றுகின்றன. பயணிகளுக்கு இன்னும் சீரான அனுபவத்தை அவை வழங்குகின்றன. புகிர் பஞ்சாங் இலகு ரயில் சேவையின் அனைத்து நிலையங்களிலும் மின்தூக்கிகள் மேம்படுத்தப்படுகின்றன. வரும் பிப்ரவரிக்குள் அந்த பணி நிறைவடையும். சிங்கப்பூரில் சென்ற மாதம் ரயில் நம்பகத்தன்மை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக அதிகமாக இருந்தது. முதன்முறையாக 5 அதிகமான தாமதங்களுக்கு இடையே ரயில்கள் சராசரியாக 3 மில்லியன் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணம் செய்தன. ஓராண்டில் சராசரியாக ரயில்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்தன என்பதற்கேற்ப நம்பகத்தன்மை கணக்கிடப்படுகிறது. சென்ற மாதம் 5 ரயில் பாதைகளின் நம்பகத்தன்மையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் டவுன்டவுன் பாதையில் மட்டும் நம்பகத்தன்மை பாதியாக குறைந்தது. அரை மணி நேரத்துக்கு மேல் நீடித்த சேவை தடை அதற்கு காரணம். ஆசியா நாடுகள் வட்டாரத்தில் மாறிவரும் சட்டவிரோத போதைப்பொருள் பிரச்சினையை சமாளிக்க கூட்டாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்துள்ளன. 9வது ஆசியான் போதைப்பொருள் விவகார அமைச்சர் நிலை கூட்டம் காணொலி வழியாக நடைபெற்றது. அதில் அனைத்து ஆசியான் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். வட்டாரத்தின் தற்போதைய போதைப்பொருள் நிலவரம் குறித்தும் அதனை சமாளிக்க நாடுகள் எவ்வாறு இணைந்து செயல்படலாம் என்பது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. 2016 முதல் 2025 வரையிலான சட்டவிரோத போதைப்பொருளுக்கு எதிரான ஆசியான் செயல் திட்டத்தின் இறுதி மறு ஆய்வு பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆசியான் போதைப்பொருள் விவகார கூட்டங்களுக்கான நடைமுறைகள், வழிகாட்டுதல்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அறநிறுவனத் தலைவர்கள் புதிய வழிகாட்டி திட்டத்தின் வழி பயனடையவிருக்கின்றனர். நிர்வாகத் திறனை வலுப்படுத்தும் வழிகளை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அறநிறுவனங்களின் நிர்வாக மாநாட்டில் சேரிட்டி எலிவேட் முன்னோடி திட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டது. அறநிறுவனங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், மனிதவள பிரிவின் தலைவர்கள், தலைமை அதிகாரிகள் ஆகியோர் அனுபவமிக்க வழிகாட்டிகளுடன் இணைக்கப்படுவர். அறநிறுவனங்களில் தலைமைத்துவத்தை வலுப்படுத்த புதிய திட்டம் உதவும்.

நன்கொடையாளர்கள், நன்கொடை வழி பலன் பெறுவோர், தொண்டூழியர்கள் ஆகியோருக்கு அதனால் நம்பிக்கை பிறக்கும். அறநிறுவனங்கள் நிதி திரட்டவும் நம்பிக்கையை கட்டி காக்கவும் நல்ல நிர்வாகம் அவசியம் என்று கலாச்சார சமூக இடையர்துறை அமைச்சர் டேவிட் நியூ கூறினார். ஈஷன் அவென்யூ 2 பிளாக் 790 அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தில் 3 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் 6 பயணிகள் காயமடைந்தனர். விபத்து இன்று பிற்பகல் சுமார் 3 மணிக்கு நேர்ந்ததாக டவர் டிரான்சிட் சிங்கப்பூர் தெரிவித்தது. சேவை எண் 853 கொண்ட தனது பேருந்து சேவை எண் 852 கொண்ட பேருந்தின் பின்புறத்தில் மோதியதாய் டவர் டிரான்சிட் கூறியது. அதன் விளைவாக சேவை எண் 852 கொண்ட பேருந்து சேவை எண் 851 கொண்ட பேருந்துடன் மோதியதாக நிறுவனம் சொன்னது. சம்பவ இடத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவ குழுவினரை அனுப்பியதாக டவர் டிரான்சிட் நிறுவனம் தெரிவித்தது. போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை என்றும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும்போது வெளியிடப்படும் என்றும் டவர் டிரான்சிட் சொன்னது. பாகிஸ்தானின் பெஷாவார் நகரில் பள்ளிக்கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 28 மாணவர்களும் ஓர் ஆசிரியரும் மாண்டனர். உயிரிழந்த மாணவர்களில் பெரும்பாலோர் 13 வயதுக்கு குறைவானவர்கள். அல்கைர் கல்வி நிலையம் என்ற தனியார் பள்ளியில் இன்று வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தபோது சம்பவம் நேர்ந்தது. குறைந்தது 45 பிள்ளைகள் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டதாய் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிலர் இன்னமும் சிக்கியிருக்கலாம் என்று கூறப்பட்டது. காயமடைந்த 20 பேரும் மாண்டோரில் பெரும்பாலோரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவத்தின் போது 3 வகுப்பறைகளில் 110 மாணவர்கள் இருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. அவர்களில் 47 பேர் மட்டுமே மீட்கப்பட்டிருப்பதால் மாண்டோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று காவல்துறை சொன்னது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும்
1: பாடல்கள்
0: பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷா புஷ்பக்கடை.
2: 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம் டீ கடை நிகழ்ச்சியில.
0: ஜோதிஷா புஷ்பக்கடையின் ஆதரவில் உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அவங்களுடைய அழக பராமரிப்பு பொருட்கள் மற்றும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களை பற்றி இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்முடைய அனிருத் பாடல்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாமே ஆட்டம் போட வைக்கும்.
2: பாடல்கள் காத்திருக்கின்றன நம்ம நேயர்களுக்காக.
0: வானொலி வழி மட்டும் இல்லாம டிக்டாக் லைவ் வழியாக நம்ம இணைய போறோம். உங்களுக்கு பிடித்த நம்முடைய அனிருத்துடைய பாடல்கள், வேகமான பாடல்கள் தான், அவற்றை நீங்க அங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். வாய்ப்பு கிடைச்சு அவற்றை ஒளியிட்டு போறோம். இந்த வியாழக்கிழமை இன்னும் வேகமா இருக்க போது எல்லாம் புதுசு, எல்லாம் அணி பாட்டு.
2: 21 வயசுல அவர் முதல் முறையாக இசை அமைத்த 3 திரையிலிருந்து பாடலை இப்ப கேட்க போகிறோம். விமலா,
0: உலக புகழ் பெற்ற ஒரு பாடல் அமைஞ்சிருந்தது, எல்லாருமே பட்டி தொட்டில் எல்லாருமே முடிவெடுத்த பாடல் அமைஞ்சிருந்தது. வாங்க சேர்ந்து பாடலாம், கொண்டாடலாம்.
2: இது டீ கடை.

0: அப்படின்னு தொடக்கத்துல நினைச்சாங்கதான். ஆனா பட்டி தொட்டி எல்லாம் புகழ் பெற ஆரம்பிச்சு வாய் திஸ் காலவே அனிருத்தர் இசை பயணத்துக்கு ஒரு பிரம்மாண்ட தொடக்கமாக அமைஞ்சிருந்தது.
1: ஆமா விமலா, 590 மில்லியன் வியூஸ். அப்படின்னா சும்மாவா?
0: அப்படி சும்மா இருக்கிறவங்களும் எந்திரிச்சு ஆட வைக்க கூடியவரும் கூடதான் நம்மளுடைய அனிருத்.
1: ஆமா,
0: அவருடைய பாடலை தொடர்ந்து கேட்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய நேர்களுக்காக சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு?
1: இன்றைக்கு மேகமூட்டமா இருக்கும், நாளைக்கு இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: மாலை மணி 6:12 நிலவரப்படி சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு. வடக்கு பகுதியில 102, மேற்கு பகுதியில 155, மத்திய பகுதியில 205,
1: தெற்கு பகுதியில 173, கிழக்கு பகுதியில 160 பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: இன்னும் கிளம்பலையா?
5: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
4: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மெல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
5: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
4: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை. அனுமதி இலவசம்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை. அட்டாங்க அம்மா, எங்க?
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துப்போம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
4: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
5: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய மதிப்பேன் அது என் வழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
1: பீமா ஜுவல்லர்ஸ். இப்பொழுது சிங்கப்பூரில் உங்களுக்கு பிடித்த நகைகளை நம்ப முடியாத சிறப்பு சலுகைகளில் வாங்கிட இன்றே செல்லுங்கள் பீமா ஜுவல்லர்ஸ், 202 ஸ்ரீரங்கம் சாலை.
2: தொடர்ந்து நம்ம நேயர்களுக்கு அணிவத்துடைய காத்திருக்கும் சில பாடல்களை முன்னோட்டத்தை லேசா ஒலியேற்றலாம் வந்தியா.
3: கண்டிப்பாக
2: நம்ம காதல் பாடல்களும் இருக்கு நம்முடைய அணிவத்துடைய சில.
3: ரொம்ப காலம் ஆச்சு லியோ திரையில இருந்து இந்த மென்மையான பாடலை கேட்டு.
2: ஆமா, விஜய் இப்பதான் அண்ணாசி உருட்டி விட்டுருக்காரு வேற. இந்த நேரத்துல அந்த பாடலை கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும்.
3: ஆமா,
2: அதே நேரத்துல நம்ம நேர்களுக்காக காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கோம்.
3: எல்லா காத்திஜாவுக்கும் இந்த பாடல்
2: நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். சரி, அதே மாதிரி நம்ம நேர்களுடைய அனிருத் பாடல் வரிசையில நிச்சயமா இந்த பாட்டு இருக்கும்.
3: பல இடங்கள்ல விபத்துகள் நேர்ந்துள்ளன. பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் ரோடு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்துங்க.
2: புவனவிஸ்டா நோக்கி செல்லும் பகுதியில் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எம்சி நோக்கி செல்லும் ஏவாயி புவனவிஸ்டாவின் முதல் தடத்துல விபத்து நேர்ந்திருக்கு.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
8: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
9: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
10: உங்க அபிமான நட்சத்திரங்களின் வேறு வேறுபான ஆட்டம் போல வைக்கும்
11: பாடல்கள்
10: பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை.
12: பஞ்சாராஸ் அழக பராமரிப்பு பொருளை வாடிக்கையாளர் ஒருத்தர் பயன்படுத்திட்டு வராங்க. அலோவேரா ஃபேஸ் வாஷ், முல்டானி மெட்டி ஃபேஸ் வாஷ் எப்படி உங்களுக்கு உதவும் அப்படிங்கறதுக்கான முக்கியமான தகவலை வழங்கியிருக்காங்க.
2: கவனமா கேளுங்க, ஏன்னா அதன் தொடர்பில் உங்களுக்காக ஒரு கேள்வி காத்திருக்கு. 30 வழி பெருமாள் உள்ள பஞ்சாராஸ் அழக பொருட்களையும் நீங்க வெல்வதற்கான வாய்ப்பு காத்திருக்கு.
13: வணக்கம், நான் பஞ்சாரஸ் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட அம்மா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதை பயன்படுத்துறது மூலியமா என்னோட முகம் வந்து ரொம்ப பொலிவுடன் இருக்கு. என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கும் முன்னாடி எல்லாம். இந்த பஞ்சாரஸ்ல வந்துட்டு ஆலோவேரா ஃபேஸ் வாஷ், அப்புறமா முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ்னு ரெண்டு இது இருக்கு. என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால நான் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்றதுனால என்னோட ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட் நார்மல் ஸ்கின்னா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு. இவங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க பஞ்சாரஸ்லயே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. சீரம் இருக்கு, ஃபேஸ் பேக் இருக்கு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸா வச்சிருக்காங்க. சீரம் பாத்தீங்கன்னா சாஃப்ரான், ஆலோவேரா, நீம் அப்படின்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இது யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப, நம்மளோட முகத்துல உள்ள கரும்புள்ளிகள், அழுக்குகள் எல்லாமே நீங்கி ரொம்ப பொலிவோட இருக்கு. இதெல்லாம் நம்மளோட ஜோதி ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. இது எல்லாத்தையுமே நான் எப்படி பயனுள்ளதா, எனக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கோ அந்த மாதிரி நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.
12: நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்களுடைய முக சர்மம் புலிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பஞ்சாராசுடைய அழகு பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்தலாம்.
2: இந்த நேரத்துல உப்புதள்ளி பெருமான் உள்ள பட்டுச்சிருக்கான கேள்வி இதோ. சற்று முன்பு வாடிக்கையாளர் பேசியிருந்தாங்க, இரண்டு ஃபேஸ் வாஷ் பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் அழகு பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்ததா சொல்லியிருந்தாங்க. அவற்றில் ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு அவங்களுடைய பட்டுச்சிட்டு காத்துட்டே இருக்குங்க.
12: பஞ்சாராசுடைய 30 வெள்ளி பெருமானம் உள்ள பட்டுச்சிட்டு காத்துட்டு இருக்கு. இப்போதே கேள்விக்கான பதில் தெரிஞ்சா 9678 என்ற எண்ணுக்கு இப்போதே உங்களுடைய செய்தி அனுப்பி வைங்க.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று அக்டோபர் மாதம் 15 ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28
3: ஒரு யூரோ ஒரு வெள்ளி 43
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 69
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89
0: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 32
3: 100 இலங்கை ரூபாய் 39
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 19.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joy Alukas, world's favorite jeweler.

0: விபத்து நேர்ந்திருக்குங்க. MCA நோக்கி செல்லும் EYE போனவிஸ்தா ரோடுக்கு பிறகு இதனால் கிளாமட்டி ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக இருக்கு. முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க.
1: EYE நோக்கி செல்லும் CT டனல் அங்க ஹெவ்லாக் சாலை எக்ஸிட் அருகில் நெரிசல் அதிகமா இருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு. மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
1: வழக்கமாகவே தீபாவளினா கோழி சம்பல் கோழி மசாலா இருக்கும். அந்த சமையலுக்கு இன்னும் சுவை சேர்க்கிற மாதிரி அன்னாசி அச்சார் சமைச்சு கொடுத்து பாருங்க. சாப்பிடுறவங்க பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. அன்னாசி அச்சார் இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள். சுத்தம் செய்யப்பட்ட அன்னாசி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் கடுகு, சிவப்பு மிளகாய் 2 அல்லது 3, கொஞ்சம் வினிகர், இஞ்சி அத நீள்வாக்குல மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, சின்ன வெங்காயம் 4 மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, பட்டை, அன்னாசி பூ 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள், கொஞ்சம் சில்லி சாஸ் சாந்து, இவற்றோட உப்பு வெல்லம் தேவையான அளவு. இப்ப செய்முறைய தெரிஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதோட கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சதோட வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தையும் இஞ்சி சேர்த்து தாளிங்க. பட்டை, ஸ்டார் அனிஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல வாசம் வரும்போது அதுல மிளகாய் தூளை சேர்த்துருங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதுல சில்லி சாஸ், வினிகர் இதையும் சேர்த்து கொள்ளுங்க. கொதி வரும்போது அதுல வெட்டி வைத்திருக்கும் அன்னாசி பழத்துடைய துண்டுகளை சேர்த்து கொள்ளுங்க. இந்த கலவை கொஞ்சம் மூடி வேக விடுங்க. அதன் பிறகு கலவை நல்லா வெந்து வரும்போது சுவைக்கு ஏற்ற வண்ணம் உப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. அதன் பிறகு பதமா வரக்கூடிய அன்னாசி அச்சார சுவைச்சு பாத்தீங்கன்னா நீங்களே உங்க சமையல் திறமையை பாராட்டுவீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
3: பட பம்டி பம்டி பக்கட பம்டி பம்டி பட பட பம்.

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
3: டைகர், முத்துவேல் பாண்டியன்,
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
3: ஐயோ,
2: Shaw Theatres IMAX, Shaw Theatres, My Cinemas, Carnival Cinemas, Golden Village. ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், XGen Studios.
4: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் அழகு பராமரிப்பு பொருட்களை பற்றி தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம்.
5: விமலா, அடுத்ததாக மூல்தானி மெட்டியுடைய சந்தனத்தால் செய்யப்பட்ட ஃபேஸ் பேக் பத்தி பேச போறோம். சந்தனம் அப்படின்னாலே குழு குழுன்னு இருக்கும் முகத்துல வச்சாலே. இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சர்மம் பொலிவாகுது. சில சமயத்துல நம்ம வெளிப்புற நடவடிக்கைகளை ஈடுபடும் போது சூரிய கதிர் ஒளிகள் நம்மளுடைய தோல் சர்மத்துல படும் போது நம்மளுடைய அந்த பொலிவு குறைய ஆரம்பிக்கும். சன்டைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
0: ஆமா, நிற சமமின்மை பிரச்சனை சில இடங்கள்ல இருக்குல்ல.
5: ஆமா, இதை சமப்படுத்தணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாராஸ். இந்த முக பராமரிப்பு பொருள் அதாவது ஃபேஸ் பேக்கை நீங்க தண்ணீர்ல கலந்துதான் நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய முகத்துல இதை நீங்க பூசும் போது உங்களுடைய கண், வாய் பகுதி இதெல்லாம் விட்டுவிட்டு மற்ற பகுதிகளில் நீங்க பூசிக்கொள்ளலாம். 10-15 நிமிடங்கள் அதை அப்படி முகத்துல காய வைக்கணும் விமலா. அதன் பிறகு தண்ணீர்ல கழுவி நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்க்கும் போது பல பல பலன்னு இருக்குன்னு சொல்றாங்க. வாரத்துல 2 முறை பயன்படுத்த சொல்றாங்க.
0: இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக சிங்கப்பூர் இருக்கக்கூடிய பிரதான கடைகள்ல பஞ்சாரசுடைய அழகு பராமரிப்பு பொருட்களை இன்றைக்கு நீங்க வாங்கி பயன்படுத்தி தீபாவளிக்கு ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கலாங்க.

0: பகுதி. உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: ரொம்ப தேவைதான் எனக்கு கழுத்து அங்க சொடக்கு, எனக்கு சுளுக்கு மேல சுளுக்கு போடுது, ஏன் கழுத்து இங்க உட்கார்ந்த இடத்துல எப்படி ஆடலாது பிரமாதம் ஆடலாது நம்ம நித்யா கிட்ட கத்துக்கலாம்.
1: அதனாலதான் கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி தசையெல்லாம் முறுகிட்டு இருக்கு,
0: பேஸ்மெண்ட் கொஞ்சம் வந்து வலுவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு.
1: அது உண்மைதான்.
0: ஆனா ஆடணும், அப்பப்ப எழுந்திருச்சு நம்ம ஆடணும். அப்படிப்பட்ட பாடல்களும் ஒலிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம்.
2: எல்லாமே அனிருத்துடைய பாடல அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு வேற ஜெயில இரண்டு திரைப்படம் வெளியாக இருக்கும் நேரத்துல அவருடைய இசையில வந்து இன்னொரு அழகான ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல
0: நான் இன்றிரவு ஜெயிலர் இரண்டை காண செல்கிறேன். பார்த்துட்டு
2: சொல்லவே இல்லை, கூப்பிடவே இல்லை.
0: இப்படியாக ஆடவிருக்கிறோம், கொண்டாடவிருக்கிறோம்.
2: நித்யாவோட படம் பாக்குறதே ஒரு தனி அனுபவம்
0: தான். ஆமா
2: இறங்கி அதிரும். ஒரு தடவை படத்தை பார்க்க போயிட்டு நானு, இந்த பிள்ளை என்னது கத்திக்கிட்டே இருக்கு.
0: இளையராஜா அப்படின்னு வரும்போது அது தாரதி படம் பார்க்க போல
1: ரெண்டு பேரும்
0: நான் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருந்தேன். அவருக்கும் விசல் அடிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு
2: நானும் அங்கங்க கொஞ்சம் சத்தம் திரையரங்களை போட்ட வச்சுக்கல. நீங்க பக்கத்துல இருக்கீங்க தைரியத்துல. இதனாலுமே நான் வந்து அமைதியா போயிட்டு ஆளே இல்லாத மாதிரி அடையாளமே தெரியாத மாதிரி வந்துருவேன். நித்யா பக்கத்துல இருக்குனால நானும் சத்தம் போட்டேல.
0: ஆமா ஆமா சரி. இன்றிரவு எப்படி வந்து நல்ல காது கொடுத்து வசனங்களை கேட்க போறேன்னு தெரியல. நாளை வாரம் அதிகமா இருக்க போது.
2: அப்ப நாளைக்கு நிகழ்ச்சி வந்துருவீங்களே?
0: வருவேன். ஒரு மாதிரி திண்டாடி அப்படின்னு
2: அவங்களுக்கு
0: பரிசு கிடைக்குது.
2: ஆமாங்க, நம்முடைய பஞ்சராஸ் வழங்கக்கூடிய பட்டுச்சீட்டு உங்களுக்காக வழங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்க கலந்து கொண்டு இதை பயன்படுத்தி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு பகிர்ந்து கொள்ளணும். உங்களுக்கு பரிசு வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது,
0: நாங்க ஒவ்வொரு வாரமும் நாங்க வழி நடத்தும் இந்த நிகழ்ச்சி, அதாவது ஜோதி ஸ்டார்ஸ் ஆதரவில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியின் கேள்விகளை நல்ல உன்னிப்பா கவனித்து கேளுங்க.
2: ஆமா, நிச்சயமாக நீங்களும் பரிசு வெல்லக்கூடிய வாய்ப்பு காத்துட்டே இருக்கு. இப்ப வாங்க
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் ரோட்டுக்கு பிறகு இதனால் இரண்டாம் மூன்றாம் தடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன.
2: துவாசை நோக்கி செல்லும் ஏவாயு பயண சாலை கருகில வாகனம் பழுதாக இருப்பதால மூன்றாம் தடத்தை தவிர்த்து விடுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு. மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.

0: இவ்வளவு மென்மையா பளபளப்பா இருக்கே, அதோட ரகசியம் என்ன?
1: பஞ்சாரஸ் தலைமுடி பராமரிப்பு பொருட்கள்.
0: அப்படி என்ன பயன்படுத்துற?
1: பஞ்சாரஸ் நேச்சுரல் ஹெனா, பூந்தல் பொலிவா இருக்க உதவலாம். பஞ்சாரஸ் அலோவேரா ஹைபிஸ்கஸ் ஜெல், தலைமுடி மென்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பஞ்சாரஸ் ஹேர் ஆயில், தலைமுடி வளர்ச்சிக்கு உதவலாம். என்னோட தலைமுடியை பராமரிக்க நான் இவற்றை தான் தினமும் பயன்படுத்துறேன்.
0: எல்லா தலைமுடி பராமரிப்பு பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்குமா?
1: ஆமா, நம்ம பஞ்சாரஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டே கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
6: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. ஆமாங்க, அந்த இசையை நம்முடைய அனிருத்தோடு தான் அவர்கிட்ட இருந்தா நம்ம சுட்டுட்டோம்.
7: விழுக்காடு அவருடைய இசை படங்களுக்கு உரியதல்ல அப்படின்னு சொல்லப்படுது.
8: சரி சரி.
7: அவர் தனிப்பட்ட நேரத்துல இருக்கும் போது அவர் வந்து இசை அமைப்பாரு தான், ஆனா அந்த நேரத்துல அவருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கை பயணங்களை பற்றியும், ஒவ்வொரு நாள்ல அவர் என்னென்ன அனுபவிக்கிறாரு அதை பற்றி, அதை வச்சுதான் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் இசை அமைக்கிறாரு. அதுவே எப்படியோ படங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அந்த இசை கேட்ட பிறகு இது இந்த படத்துக்கு நல்லா இருக்கும், இது இந்த காட்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதன் பிறகுதான் அவர் முடிவே பண்ணுவாரு.
8: அதாவது நீங்க சொல்றது பார்த்தா அவங்க பாட்டுக்கு எல்லாம் ஜேமிங் பண்ணி எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருவாங்க.
7: அதேதான்.
8: அதுக்கப்புறம் எது வேணுமோ அப்படி எடுத்து போட்டுவாங்க.
7: 95 விழுக்காடு, அது சில நேரத்துல இயக்குநர்கள் வருவாங்க, இதுதான் கதை, இந்த சீன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி இசைமைங்க அப்படின்னு சொல்லுவாங்கதான். ஆனா அது வந்து குறைஞ்சது 5 விழுக்காடு தான் இந்த மாதிரி நடக்குமா? பெரும்பாலான நேரத்துல அவரே இசையமைச்சிருவாரு, பிடிச்சிருக்கா இந்த இசை அப்படின்னு கேக்கும்போது இது வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வருவாங்களா?
8: நினைக்கிறேன் டிசில எல்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி பாடல்கள் தொகுப்புதான் இருக்கு.
7: இது வந்து அனிருத் வந்து வேற லோகத்துல இருந்துதான் அவர் இசையமைச்சாரு. இதனுடைய ஆல்பம் பா பா

0: கவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை.

இரவு மணி 7 மீடியகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். சிங்கப்பூரில் காற்று தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. மத்திய, மேற்கு, கிழக்கு, தெற்கு பகுதிகளில் ஒரு மணி நேர PM 2.5 அளவு அதிகமாக பதிவாகியிருக்கிறது. வடக்கில் அது சற்று உயர்ந்த நிலையில் உள்ளது. மாலை 6 நிலவரப்படி 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு நாடு முழுவதும் 122 முதல் 188 வரை பதிவானது. 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய பகுதியில் 186 பதிவானது. மேற்கில் அது 184, கிழக்கில் அது 160 பதிவானது. தெற்கு பகுதியில் 157 வடக்கில் 121 பதிவானது. புகிர் பஞ்சாங் இலகு ரயில் சேவையில் தண்டவாளங்களை மாற்றும் பணி ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும். 2018 தொடங்கிய புதுப்பிப்பு பணி இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறது. சிங்கப்பூரின் ஆக பழமையான இலகு ரயில் பாதையான புகிர் பஞ்சாங் இலகு ரயில் பாதையில் முதன்முறை பெரிய அளவில் சீரமைப்பு பணி இடம்பெறுகிறது. ரயில்கள் சீராய் இயங்க தண்டவாளங்களை ஒட்டி மின்சார தடம் அமைக்கப்பட்டுள்ளது. 16.6 நீளப்பாதையில் கிட்டத்தட்ட 98 விழுக்காட்டு பணி நிறைவடைந்துவிட்டது. இரவில் 3 நேரமே புதுப்பிப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது. குறுகிய நேரம் என்றாலும் கடந்த 8 முக்கியமான சில பகுதிகள் மெருகேற்றப்பட்டுள்ளன. ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் தானாக இயங்கும் புதிய சமிக்ஞை முறை, மின்சார விநியோக முறை உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். தற்போது 32 ரயில்கள் சேவையாற்றுகின்றன. பயணிகளுக்கு இன்னும் சீரான அனுபவத்தை அவை வழங்குகின்றன. புகிர் பஞ்சாங் இலகு ரயில் சேவையின் அனைத்து நிலையங்களிலும் மின்தூக்கிகள் மேம்படுத்தப்படுகின்றன. வரும் பிப்ரவரிக்குள் அந்த பணி நிறைவடையும். சிங்கப்பூரில் சென்ற மாதம் ரயில் நம்பகத்தன்மை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக அதிகமாய் இருந்தது. முதன்முறையாக 5 அதிகமான தாமதங்களுக்கு இடையே ரயில்கள் சராசரியாக 3 மில்லியன் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணம் செய்தன. ஓராண்டில் சராசரியாக ரயில்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்தன என்பதற்கேற்ப நம்பகத்தன்மை கணக்கிடப்படுகிறது. சென்ற மாதம் 5 ரயில் பாதைகளின் நம்பகத்தன்மையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் டவுன்டவுன் பாதையில் மட்டும் நம்பகத்தன்மை பாதியாக குறைந்தது. அரை மணி நேரத்துக்கும் மேல் நீடித்த சேவை தடை அதற்கு காரணம். வட்டாரத்தில் மோசமடைந்து வரும் போதைப்பொருள் பிரச்சினையை சமாளிக்க ஆசியான் நாடுகளுக்கு இடையே மேலும் வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று சிங்கப்பூர் கூறியிருக்கிறது. கிழக்கு மற்றும் தென்கிழக்காசியாவில் கடந்த ஆண்டு மட்டும் இதுவரை இல்லாத அளவாக 349 ஐஸ் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக 2ம் உள்துறை அமைச்சர் சிம் ஆன் கூறினார். போதைப்பொருள் கும்பல்கள் மேலும் நவீன முறைகளை கையாண்டு நாடுகளை கடந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆசியான் நாடுகள் கூட்டு அமலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சிங்கப்பூர் வலியுறுத்துகிறது. பொழுதுபோக்கிற்காக போதைப்பொருளை பயன்படுத்துவதை சட்டப்பூர்வமாக்குவதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை சிங்கப்பூர் மீண்டும் வலியுறுத்தியது. 9வது ஆசியான் போதைப்பொருள் விவகார அமைச்சர் நிலைக் கூட்டம் காணொலி வழியாக நடைபெற்றது. அதில் திருவாட்டி சிம் பேசினார். ஆசியான் வட்டாரத்தில் இளையர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவது குறித்து சிங்கப்பூர் கவலை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்ட ஆக இளையரின் வயது 12 என்று 2ம் உள்துறை அமைச்சர் சிம் ஆன் கூறினார். புதிதாக பிடிபட்டோரில் பாதி பேர் 30 உட்பட்டவர்கள். போதைப்பொருளின் பாதிப்பு அதை பயன்படுத்துவோருடன் நின்றுவிடுவதில்லை. அவர்களின் குடும்பங்களும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக திருவாட்டி சிம் கூறினார். சிங்கப்பூரில் முதலில் அனுசரிக்கப்பட்ட போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறும் நாள் இப்போது ஆசியான் அளவிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முதல் முறையாக அவ்வாறு கடந்த 1 அனுசரிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் பெஷாவார் நகரில் பள்ளி கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 34 மாணவர்கள் மாண்டனர். உயிரிழந்த மாணவர்களில் பெரும்பாலோர் 13 குறைவானவர்கள்.
பள்ளி உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாய் காவல்துறை தெரிவித்தது. அல்கைர் கல்வி நிலையம் என்ற தனியார் பள்ளியில் இன்று வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த போது சம்பவம் நேர்ந்தது. குறைந்தது 45 பிள்ளைகள் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டதாய் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிலர் இன்னமும் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.

0: காயமடைந்த 20 பேரும் மாண்டோரில் பெரும்பாலூரிலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவத்தின் போது 3 வகுப்பறைகளில் 110 மாணவர்கள் இருந்ததாக காவல்துறை தெரிவித்தது.
1: சொல்லும் பொருளும் ஃபேட்டாலிட்டி, உயிரிழப்பு. நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. ஃபேட்டாலிட்டி, உயிரிழப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இனிப்பு, எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவு சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
4: தொலைக்காட்சி,
5: அட
4: வானொலி,
5: அடடா
4: மின் இலக்கம்,
5: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
4: அது போதும்.
6: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
4: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
6: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: ஏழு மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம் பெறுகின்றது
1: டீக்கடை.
0: நம்ம நேயர்களுக்காக சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு குறிப்புகளும் காத்துக்கிட்டு இருக்கு.
1: அது மட்டும் இல்லாம வெவ்வேறு நாடுகள்ல மனநலம் வலுவடைய சந்தோஷமா இருக்க என்ன பண்றாங்க
0: என்பதை தெரிந்து கொள்ள இருக்கு. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பாடல்கள் காத்திருக்க இவடே. அப்புறம் இளையராஜா இசைமிச்சு பாடியிருக்காரு.
1: இளையராஜா ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடல் ஜும் ஜும் ஜும் ஜும்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
3: சந்தோஷமா இருக்க ஒவ்வொரு நாட்டுலயும் என்ன செய்யறாங்க
4: கொஞ்சம் சொல்லுங்களேன். கேப்போ
3: சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளுடைய மனநலம் நல்ல திடமா இருக்கணும், வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்களா. ஒவ்வொரு நாட்டிலயும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களை பின்பற்றி வராங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜப்பான் ஃபாரஸ்ட் பேதிங் அப்படின்னா வனத்துல போய் குளிக்கிறது அப்படின்னு இல்ல, வனப்பகுதியில மெதுவாக நடப்பது, இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் நடைப்பயிற்சி செஞ்சு நல்ல மூச்சு காற்றை இழுத்து விடுவது,
4: அடேங்கப்பா,
3: அப்புறம் மரங்கள்ல கட்டி பிடிப்பது, அதுதான் ஃபாரஸ்ட் பேதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முக்கியமான வேலைகள்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு மாலை பொழுதுல மெதுநடை போட சொல்றாங்க விம்லா. ஸ்பெயின்ல இந்தியால மகிழ்ச்சியா இருப்பதற்கு யோகா செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க, நல்ல அமைதியான இடங்கள்ல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல நிக்சன் அப்படிங்கிற ஒரு முறை பின்பற்றி வராங்க.
4: அப்படின்னா
3: வேணும்னு எதையும் செய்யாம இருக்கிறதே,
4: சும்மா இருக்கிறது.
3: ஆமா,
4: ஓகே,
3: அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி, மனநலத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸ்வீடன்ல ஃபிகா, அதாவது எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு ஒரு கப் காஃபியை கலக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தரோட உரையாடுவது ஃபிகா அப்படின்னு சொல்றாங்க.
4: இப்ப புரியுது, ஒரு அழகான உணவகம் இருக்கு நித்யா, அந்த காபி விற்கிற உணவகத்துக்கு பேரு வந்து ஃபிகா. ஜீவி உங்களுக்கு பிடிச்ச இடம் கூட.
3: ஓ, இப்ப தெரியுது.

0: நாட்டு படத்துல இருந்து அந்த பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனம் பழுதாகி உள்ளது. பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ ஈஷனுக்கு பிறகு
0: அடுத்துதான் எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ. மோமின் சாலை கருகில் ஐந்தாம் தடத்தில் வாகனம் பழுதாகி இருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை,
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
6: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21ஆம் தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
7: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
6: ஒவ்வொரு வாரமும் இரண்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
7: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
8: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly. 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
0: உங்க கைத்தொலைபேசி பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்?
2: என்னுடைய படத்தை அழகா எடுக்குதா, அது போதும்
0: அப்படின்றீங்க. நானும் அப்படிதான். இருந்தாலும் சில விஷயங்களை கத்துக்கணும் இல்லையா? அதுக்குதான் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொழில்நுட்ப செய்து உங்க கை தொலைபேசி நீங்க வந்து ஆண்ட்ராய்டு பயன்படுத்திருக்கீங்க. ஆண்ட்ராய்ட்ல வலது பக்கம் மேல சில நேரங்கள்ல பச்சை நிறத்துல ஒரு விளக்கு ஏறியோ, சில நேரத்துல நீல நிறத்துல விளக்கு ஏறியோ, என்ன காரணம் தெரியுமா?
2: பயன்படுத்துறோம் அப்படின்னு ஏதோ ஒரு குறியீடு போல இருக்கு.
0: பயன்படுத்துறீங்க, சரிதா. அது எதை பயன்படுத்துறீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய அந்த ஆப்ஸ் இருக்கு இல்லையா செயலி, உங்களுடைய கேமராவையோ அல்லது மைக்ரோபோனோ பயன்படுத்தலாம். அதற்கான ஒரு அறிகுறி தான் சில நேரத்துல பச்சை நிறம் அல்லது நீல நிறம் வரும்.
2: சரி,
0: அதுவே நீங்க ஐபோன் பயனாளராக இருந்தீங்கன்னா உங்களுடைய திரையில நடு பகுதியில இரண்டு வண்ணங்களை நீங்க பார்க்க கூடும். ஒன்று பச்சை நிறம், மற்றொன்று ஆரஞ்சு நிறம். பச்சை நிறம்னா வந்து உங்களுடைய கைத்தொலைபேசியில ஆப்லயோ அல்லது ஏதோ ஒரு செயலி வந்து பின்னால ஏதோ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கோ அல்லது கேமரா பாத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க.
2: சரி,
0: அதனால பச்சை நிறம், ஆரஞ்சு நிறம் உங்களுடைய கைத்தொலைபேசியில ஐபோன்ல ஏதோ ஒரு ஆப் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
2: இப்ப பாருங்க, எல்லாரும் கைபேசி திறந்து பாத்துட்டு இருப்பாங்க, எங்க அந்த புள்ளி?
9: என்னங்க எல்லாரும் மாதிரி நீங்களும் இளையராஜா ஜால்ரா போடுறீங்க? பாட்டு அப்படி இருக்கு, என்ன பண்றது?
10: அண்ணமே
0: நீங்களும் இளையராஜாவோட பேசுறியா?
2: அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நேரம் சரியாக சிகப்பூர் மலை சிப்பத்துல இப்போது 7:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: வாங்க மீண்டும் நம்ம தங்க விலையை தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163.90
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950 8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: இரவு நேரத்துக்கு சுகமான பாடல் கேட்டோம். சின்ன ஜமீன் நம்ம கார்த்திக சுகன்யா நடித்திருந்த படத்துல இருந்து இளையராஜா வினசியில் அந்த பாடல் இடம்பெற்றது. தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா நம்முடைய ஸ்டெஃபனுடைய பாடல் இருக்குங்க. பாடல் காத்துட்டு இருக்க உங்களுக்காக
1: அதற்கு முன்பாக ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் EYE லோவல் டெட்ரல் ரோடுக்கு பிறகு முதலாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. உயிர்லன்சி நோக்கி செல்லும் BKE உள்ள சாலையிலிருந்து SLE நெடுக நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
5: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: மேகமூட்டமாக இருக்க வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:46 நிலவரப்படி வடக்கு பகுதியில் 98, மேற்கு பகுதியில் 166, மத்திய பகுதியில் 221,
0: தெற்கு பகுதியில் 157 கிழக்கு பகுதியில் 176 பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ். சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. 7:47
2: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்கு துவாசை நோக்கி செல்லும் பியா ஈஸ்ட் ஸ்டீவன்ஸ் ரோடுக்கு பிறகு, இதனால் தாம்சன் ரோட் வரையில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. வாகன ஓட்டிகள் முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க.
1: எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ அமோக்கி அவனி 3 பிரடல் சாலை நெடுக நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம். ஒலி 9:68
6: சினிமா சினிமா
0: ஜெயில 2.
1: ஒரு சன் ஒரு மூன் இந்த பாடல் வந்து நம்முடைய ஜெயில 2 திரைப்படத்துல பலருக்கு பிடித்த பாடல்கள் ஒன்று அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு நீங்க படம் பார்க்க போறீங்க இல்லையா, கூட்டு போல பாத்தீங்களா நிதி? அப்போ நீங்க கூட்ட விளையாடலையா? சரி, படத்து பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்க எப்படி.
0: கண்டிப்பா
1: இந்த திரைப்படத்துல பலருடைய கவனத்தை ஈர்த்திருப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் வித்யா பாலன், ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. எனக்கு எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு எப்படி இருக்கு எப்படின்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு.
0: ரஜினிகாந்த் அவரோட நடிக்கும் போதே சில நேரத்தில் அப்படியே பேஸ்மெண்ட்ல வீக் ஆயிரும் வைங்க, விட விட விடன்னு விடத்து போயிரும். ஆனா நம்ம எஸ்ஜே சூர்யா அதுக்கு டஃப் கொடுப்பாருல்ல.
1: நிச்சயமாக அதை பத்தி அண்மையில ஒரு பேட்டியில படத்துடைய இயக்குநரான நெல்சன் சொல்லியிருந்தாரு. படத்துல ஒவ்வொரு காட்சியின் பொழுதும் நம்ம எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருவாரா, பிரமாதமா நடிச்சிருவாரா, நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன் மோர் சொல்லுவாரா.
0: ஓ,
1: எதுக்கு உங்களுக்கு தனியா எடுத்து பதிவு செய்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் போது, என் திருப்திக்காக இன்னொரு தடவை நான் வந்து எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாரா.
0: அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 4 டேக் போயிருக்கோம், 4 முறை அதே அந்த ஒரு காட்சியை படம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நெல்சன் அவர்கிட்ட இருந்து ஓகே அப்படின்னு வர்றதே வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆனா அதையும் நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணிருக்காருன்னா, 4வது முறையாக அந்த ஒரே காட்சியை எடுத்த பின்பு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு நெல்சன். ரஜினிகாந்த் சரிப்பா அடுத்த சீனுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, நம்ம எஸ்ஜே சூர்யா எனக்காக இன்னும் அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா அப்படின்னு ரஜினிகாந்த் அவர் வாயிலிருந்து ஓகேன்னு சொல்றதே ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாராம்.
1: இப்படி கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்களே, காட்சிகள் ஒண்ணு செதுக்கி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆக ஜெயில 2 திரைப்படத்தை பாத்துருத்த நாளைக்கு லேசா கதை சொல்லுங்க.
0: கண்டிப்பா கதையா
1: இல்ல, எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
2: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
1: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன், உங்க தவ்வு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க, உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்
5: ப்ரோ. உங்களை எல்லா காலத்திலும் பாக்குறேன், இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு விட சொந்தமா?
4: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
6: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
9: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
10: டைகர் முத்துவேல், பாண்டியன்,
9: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
10: ஐயோ, பார்த்தலாமா?
9: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், XGen ஸ்டுடியோஸ்.
0: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு. நிலையத்துல மாட்டிக்கொண்டாரு, அந்த கதையோட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்.
11: அது மட்டும் இல்லாம 5 மேல
0: அனிருத்துடைய பாடல்களின் அணி வகுப்பு நடந்தது.
11: ஆமா, அவருடைய வேகமான பாடலை இன்று கொண்டாடி இருந்தோம். வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் சந்திச்சு இருந்தோம்.
0: அதோட ஜெயில 2 பற்றிய ஆகாண்மைய தகவலை வழங்கியிருந்தோம்.
11: அதே வேகத்தோட அதே சூடோட நம்ம நித்யா தனியா போயிட்டு ஜெயில 2 திரைப்படத்தை பார்க்க போறாங்க.
0: இல்ல, கணவரோட தான் போறேன். பக்கத்துல ஆரவாரம் செய்யறதுக்கு அவரும் வேணும்ல.
11: என்ன மறந்துட்டீங்களா? கூட்டு போலியே
0: பத்தா பாக்குறதுக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போனீங்களாக்கோ?
11: நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ அதை விடை பெற்றுக் கொள்கிறோம்.
0: உங்க வைப் பேபி,
11: ரவுடி பேபி,
0: இது டீ கடை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நெகிழ, திருமணம் நெகிழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியா காப் ஒலி 968

தொடர்பாக போதைப்பொருளை பயன்படுத்துவதை சட்டப்பூர்வமாக்குவதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை சிங்கப்பூர் மீண்டும் வலியுறுத்துகிறது. 9வது ஆசியான் போதைப்பொருள் விவகார அமைச்சர் நிலை கூட்டம் காணொலி வழியாக நடைபெற்றது. அதில் திருவாட்டி சிங் பேசினார். புக்கிட் பஞ்சாங் இலகு ரயில் சேவையில் தண்டவாளங்களை மாற்றும் பணி ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும். 2018 தொடங்கிய புதுப்பிப்பு பணி இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறது. சிங்கப்பூரின் ஆக பழமையான இலகு ரயில் பாதையான புக்கிட் பஞ்சாங் இலகு ரயில் பாதையில் முதன்முறை பெரிய அளவில் சீரமைப்பு பணி இடம்பெறுகிறது. ரயில்கள் சீராய் இயங்க தண்டவாளங்களை ஒட்டி மின்சார தடம் அமைக்கப்பட்டுள்ளது. 16.6 கிலோமீட்டர் நீளப்பாதையில் கிட்டத்தட்ட 98 விழுக்காட்டு பணி நிறைவடைந்துவிட்டது. இரவில் 3 மணி நேரமே புதுப்பிப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது. குறுகிய நேரம் என்றாலும் கடந்த 8 ஆண்டில் முக்கியமான சில பகுதிகள் மெருகேற்றப்பட்டுள்ளன. ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் தானாக இயங்கும் புதிய சமிக்ஞை முறை, மின்சார விநியோக முறை உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். புக்கிட் பஞ்சாங் இலகு ரயில் சேவையின் அனைத்து நிலையங்களிலும் மின்தூக்கிகள் மேம்படுத்தப்படுகின்றன. வரும் பிப்ரவரிக்குள் அந்த பணி நிறைவடையும். சிங்கப்பூரில் சென்ற மாதம் ரயில் நம்பகத்தன்மை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக அதிகமாய் இருந்தது. முதன்முறையாக 5 நிமிடத்துக்கும் அதிகமான தாமதங்களுக்கு இடையே ரயில்கள் சராசரியாக 3 மில்லியன் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணம் செய்தன. ஓராண்டில் சராசரியாக ரயில்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்தன என்பதற்கேற்ப நம்பகத்தன்மை கணக்கிடப்படுகிறது. சென்ற மாதம் 5 ரயில் பாதைகளின் நம்பகத்தன்மையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் டவுன்டவுன் பாதையில் மட்டும் நம்பகத்தன்மை பாதியாக குறைந்தது. அரை மணி நேரத்துக்கும் மேல் நீடித்த சேவை தடை அதற்கு காரணம். சிங்கப்பூரில் புதிய தனியார் வீடுகளின் விற்பனை சென்ற மாதம் 93 விழுக்காட்டுக்கும் மேல் உயர்ந்தது. ஆகஸ்ட் மாதம் 153 வீடுகள் விற்கப்பட்டன. கடந்த மாதம் அந்த எண்ணிக்கை 296 இருந்தது. சீனர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப 7வது மாதத்துக்கு பிறகு வீடு வாங்குவோர் மீண்டும் சந்தைக்கு திரும்புவது வழக்கம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதனால் இந்த உயர்வு எதிர்பார்க்கப்பட்டது என்று அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு செப்டம்பருடன் ஒப்பிடுகையில் விற்பனை சுமார் 16 விழுக்காடு அதிகம். இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 5300 அதிகமான வீடுகள் விற்கப்பட்டன. கடந்த ஆண்டின் அதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அந்த எண்ணிக்கை 32 விழுக்காட்டுக்கு மேல் குறைவு. கடைசி காலாண்டில் புதிய வீட்டுத் திட்டங்களால் விற்பனை அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் இந்த ஆண்டின் மொத்த விற்பனை கடந்த ஆண்டை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. சேட்ஸ் நிறுவனத்தின் சுமார் 2000 ஊழியர்கள் சரக்குகளை கையாளும் போது ஏற்படும் அபாயத்திலிருந்து தங்களை பாதுகாக்க பயிற்சி பெறவுள்ளனர். நெருக்கடியான நேரங்களில் விரைவாக முடிவெடுக்க பாவனை பயிற்சியில் கற்றுக்கொள்ளலாம். பயிற்சிக்கான கால அளவை 40 விழுக்காடு குறைக்கவும் புதிய மெய்நிகர் பயிற்சி நிலையம் வழியமைக்கும். அனுபவமிக்க ஊழியர்கள் 2 ஆண்டுக்கு 1 முறை திறன்களை மெருகேற்ற நிலையத்தில் மீண்டும் பயிற்சி பெறலாம். பணி செய்வதற்கு முன்பே அங்குள்ள சூழலை எதிர்கொள்ள ஊழியர்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்ய பயிற்சி உதவும் என்று சேட்ச் நிறுவனம் கூறியது. சாங்கி விமான நிலையத்தின் 5வது முனையப் பணிகள் திட்டமிட்டபடி தொடர்கின்றன. சரக்குகளை கையாளும் பணியின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தீர்வுகளை மதிப்பிட்டு ஆராயவும் வேலையிட மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்கவும் நிலையத்தில் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். சிங்கப்பூர் பூல்ஸ் நிறுவனத்தின் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு AI பயிற்சி வழங்கப்படவுள்ளது. NTUC கற்றல் நடுவமும் சிங்கப்பூர் பூல்ஸ் நிறுவனமும் அதற்கான புதிய இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டன. சிங்கப்பூர் பூல்ஸின் அறப்பணி பங்காளி நிறுவனங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கும் இலவச பயிற்சி வழங்கப்படும். அன்றாட வேலைகளில் AI எப்படி பயன்படுத்துவது என்பதை ஊழியர்கள் கற்றுக்கொள்வர். அவர்களின் வேலை திறனை மேம்படுத்துவதும் பயிற்சியின் நோக்கம். சவுதி அரேபியாவின் மதீனா வட்டாரத்தை நோக்கி வந்த ஏவுகணை ஒன்று இடைமறிக்கப்பட்டிருப்பதாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணி அதனை தெரிவித்துள்ளது. யேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணையை பாய்ச்சியதாக கூட்டணி கூறுகிறது. ஆனால் ஹவுதி குழு அதனை மறுத்தது. மதீனா மக்கா ஆகிய புனித நகரங்களை குறிவைக்கப் போவதில்லை என்று ஏற்கனவே உறுதியளித்திருப்பதாகவும் அது கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி

0: இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take-A Place, B1-25.
2: இப்போதே அழைங்க. 6334 1055 6334 1055.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: President Thaman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani, together we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 MeWatch. Watch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/pc to give your support now.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பாயிண்ட் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
6: டைகர் முத்துவேல், பாண்டியன்,
5: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
6: ஐயோ, பார்த்தலாமா?
5: ஷோ தியேட்டர்ஸ் IMAX, ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், XGen Studios.
2: You're listening to Hindi Dubbers on Mediacom Oli 968.
7: Mediacom Oli 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பமிடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21 தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
3: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
2: ஒவ்வொரு வாரமும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
3: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
4: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
5: ப்ரோ, உங்களை எல்லா கலந்து பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
4: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
6: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
8: மீடியா கம்பெனி 9

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Moody 98.
1: வணக்கம். 9:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் வெளிநாட்டு உதவியை பெற சம்மதம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் மோசமாகிறது. இவ்வேளையில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். பக்கத்து நாடுகளின் உதவி தொடர்பான விவரத்தை உறுதி செய்யும் பணிகளில் இந்தோனேசிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அந்நாட்டின் 6 மாநிலங்களில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சுமார் 60,000 பேர் மும்முரமாய் பாடுபடுகின்றனர். இயன்றவரை விரைவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும்படி இந்தோனேசிய தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மோசமடையும் புகை மூட்டம் குறித்து இந்தோனேசியாவுடன் தொடர்ந்து தீவிரமாக பேசி

விட தற்போது முகக்கவசங்களுக்கான தேவை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக சில கடைகள் கூறுகின்றன. புதிய தொழில்நுட்பங்களுக்கான விதிகளை வகுப்பதில் சிறிய நாடுகளும் வளரும் நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். வல்லரசு நாடுகளும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் மட்டுமே முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றார் அவர். அரசாங்கங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், அனைத்துலக சமூகம் ஆகியவற்றுக்கு இடையே புதிய புரிந்துணர்வு தேவை என்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் அனைத்துலக இணைய வார நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இணையத்துறை தொடர்பான உயர்நிலை கலந்துரையாடலில் அவர் பேசினார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இனி இன்னும் எளிமையாகலாம், கட்டுப்படியான விலையில் கிடைக்கலாம். அதற்கு ஏதுவாக தேசிய சிறுநீரக அறக்கட்டளை கூடுதல் நிதி உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. புதிதாக விழிப்புணர்வு இயக்கத்தையும் அது நடத்துகிறது. கடந்த 10 ஆண்டில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் எண்ணிக்கை 50 விழுக்காட்டிற்கும் மேல் உயர்ந்துள்ளது. இன்னும் அதிகமானோர் முன்வந்து சிறுநீரக தானம் செய்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வீட்டிலிருந்து அவ்வப்போது மருத்துவமனை சென்று திரும்புவதற்கான போக்குவரத்து செலவை சமாளிப்பதற்கான ஆதரவை மேம்படுத்த அறக்கட்டளை திட்டமிடுகிறது. நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் ஆலோசனை வழங்க 2 மருத்துவமனைகளுடன் அறக்கட்டளை பணியாற்றவிருக்கிறது. இரத்த சுத்திகரிப்புக்கு முன்பே சிறுநீரக மாற்று சிகிச்சை பற்றி நோயாளிகள் பரிசீலிக்க அது உதவும். சேட்ஸ் நிறுவனத்தின் சுமார் 1000 ஊழியர்கள் சரக்குகளை கையாளும் போது ஏற்படும் அபாயத்திலிருந்து தங்களை பாதுகாக்க பயிற்சி பெறவுள்ளனர். நெருக்கடியான நேரங்களில் விரைவாக முடிவெடுக்க பாவனை பயிற்சியில் கற்றுக்கொள்ளலாம். பயிற்சிக்கான கால அளவை 40 விழுக்காடு குறைக்கவும் புதிய மெய்நிகர் பயிற்சி நிலையம் வழியமைக்கும். அனுபவமிக்க ஊழியர்கள் 1 ஆண்டுக்கு 1 முறை திறன்களை மெருகேற்ற நிலையத்தில் மீண்டும் பயிற்சி பெறலாம். பணி செய்வதற்கு முன்பே அங்குள்ள சூழலை எதிர்கொள்ள ஊழியர்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்ய பயிற்சி உதவும் என்று சேட்ஸ் நிறுவனம் கூறியது. சாங்கி விமான நிலையத்தின் 5ஆம் முனையப் பணிகள் திட்டமிட்டபடி தொடர்கின்றன. சரக்குகளை கையாளும் பணியின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தீர்வுகளை மதிப்பிட்டு ஆராயவும் வேலையிட மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்கவும் நிலையத்தில் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அறநிறுவனத் தலைவர்கள் புதிய வழிகாட்டு திட்டத்தின்படி பயனடையவிருக்கின்றனர். நிர்வாகத் திறனை வலுப்படுத்தும் வழிகளை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அறநிறுவனங்களின் நிர்வாக மாநாட்டில் சேரிட்டி எலிவேட் முன்னோடி திட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டது. அறநிறுவனங்களின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், மனிதவள பிரிவின் தலைவர்கள், தலைமை அதிகாரிகள் ஆகியோர் அனுபவமிக்க வழிகாட்டிகளுடன் இணைக்கப்படுவர். அறநிறுவனங்களில் தலைமைத்துவத்தை வலுப்படுத்த புதிய திட்டம் கைகொடுக்கும். சிங்கப்பூரில் புதிய தனியார் வீடுகளின் விற்பனை சென்ற மாதம் 93 விழுக்காட்டுக்கும் மேல் உயர்ந்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 153 வீடுகள் விற்கப்பட்டன. கடந்த மாதம் அந்த எண்ணிக்கை 296 அதிகரித்தது. சீனர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப 7ஆம் மாதத்துக்கு பிறகு வீடு வாங்குவோர் மீண்டும் சந்தைக்கு திரும்புவது வழக்கம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதனால் இந்த உயர்வு எதிர்பார்க்கப்பட்டது என்று அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு செப்டம்பருடன் ஒப்பிடுகையில் விற்பனை சுமார் 16 விழுக்காடு அதிகம். இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 5300க்கும் அதிகமான வீடுகள் விற்கப்பட்டன. கடந்த ஆண்டின் அதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அந்த எண்ணிக்கை 32 விழுக்காட்டுக்கும் மேல் குறைவு. கடைசி காலாண்டில் புதிய வீட்டுத் திட்டங்களால் விற்பனை அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் இந்த ஆண்டின் மொத்த விற்பனை கடந்த ஆண்டை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்பது நான் ரஃபி. இரவு நிலாட்டம் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம் நீர்களே. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வழக்கமான அங்கங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் தனியா தான் வந்திருக்கிறேன். நேத்தியே சொல்லியிருந்தோம், நவீன் இன்னைக்கு ஒரு நாள் விடுபடுத்திட்டு மறுபடியும் வருவாரு அப்படின்னு நாளைக்கு வந்து சேர்ந்துக்குவாரு நிகழ்ச்சியில. சரி, இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு தலைப்பு இருக்கு நம்ம பேசுறதுக்கு. ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஒரு தலைப்பு தொட்டு பேசிட்டு தான் அதுக்கப்புறம் விருப்ப பாடல் அங்கத்துக்கு போவோம். விருப்ப பாடல் அங்கம் இன்னைக்கு எந்த பாடலையும் கேட்கலாம். 10 மணிக்கு மேல 11:30 மணி வரைக்கும் இடம்பெறும். அதனையும் தொடர்ந்து இன்னைக்கு கேட்டதில் கேட்காதது அங்கம் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் காதல் பாடல்லாம் இருக்கு, திரைச்செய்தி இருக்கு, இன்றைய நாளில் என்னென்ன அனுசரிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. எல்லாமே அடங்குனது தான் இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சுகங்கள். நான் ரஃபி.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
4: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
4: ஐயோ பாத்தலாமா?
0: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்சேவ் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: விழா காலம் வருது, நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது விழா வருதே, பிள்ளைங்களோட நம்ம சந்தோஷமா இருக்கலாமே, குடும்பத்துல பாக்காதவங்களை எல்லாம் பாக்கலாமே, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், அதெல்லாம் இருக்கு. ஆனா அதையும் தவிர்த்து விழா காலம் வரும்போது செலவுங்கிறது நிச்சயமா நமக்கு இருக்கும் இல்லையா? வீட்டுல வந்து செலவு இல்லாத விழா காலம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த காலத்துல இருந்தே செலவு இருந்தது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல கட்டுப்படியான செலவா இருக்கும், ஒரு சில நேரங்களில் கை மீறிய செலவாக இருக்கும். சரி, விழா காலம் என்பது உங்களுக்கு எப்படிங்க, ரொம்ப செலவாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுமா, இல்லை விழா காலம் வருதுன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுமா உங்களுக்கு? செலவு வருதே அப்படின்னு பார்ப்பீங்களா, இல்லை விழா காலம் வருது ரொம்ப சந்தோஷமாக நம்ம குதூகலமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குமா உங்களுக்கு? ஒரு காலத்தில் நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது, ஏன்னா நம்ம பிள்ளைங்களாக இருந்திருப்போம், அப்பா அம்மா தானே செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பொறுப்பு நம்மக்கிட்டலாம் இருக்குது, நாமளே செலவு பண்ண போகிறோம். ஆக இப்போ கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம். இருந்தாலும் விழா காலம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்னாவும் இருக்கும். விழா காலம் வருது, அதுக்கு நாம தயாராகணும். சில பேர் தயாரா இருக்கிறவங்க கவலைப்பட போறது இல்ல, தயாரா இல்லாம இருக்கும்போது தான் நமக்கு செலவு வருதே அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சரியா, அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். உங்களுக்கு எப்படி விழா காலம் வருதுன்னா நீங்க என்னென்னலாம் நினைப்பீங்க, மனசுல என்னென்ன எண்ணெல்லாம் உங்களுக்கு ஓடும் அதை சொல்லுங்க நீங்க. சரியா, பேசுவோம். நம்ம இரவு நிலாட்டம் பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சுகங்கள்.

0: போக்குவரத்தை நாம தெரிந்து கொள்ளும் நேரம் நேர்களை எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஏவாய் துவாசை நோக்கி செல்லும் லோவர் டெல்டா ரோடுக்கு அருகே முதல் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கின்றது. SLEBKE நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 நுழைவாயிலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
4: மதுரையோட மனம் ருசியோ ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: விழா காலனாலே ஒரு காலத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க, விழா காலம் வருது, சந்தோஷமா பிள்ளைங்களோட கொண்டாடுவோம், குடும்பத்தோட கொண்டாடுவோம்னு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேர், ஐயோ விழா காலம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. நித்யாங்க இருக்கிறாங்க, நித்யா என்ன நினைக்கிறாங்கன்னு கேப்போம். சொல்லுங்க நித்யா.
7: ஆமா விமலா. ஐயோ விமலா, பழக்கதோஷம் மன்னிச்சிருங்க ரஃபி அவர்களே. ரஃபிக்கு வணக்கம், நேர்களுக்கு வணக்கம். ரஃபி, நீங்க சொன்னது சரிதான். ரஃபி பாருங்க, இந்த அக்டோபர் மாசம் வந்த உடனே, என்னது அக்டோபர் மாசமா, எப்ப தீபாவளி, இப்பெல்லாம் வந்து எப்ப தீபாவளி தான் போய் பாக்குற 2-3 தடவை. அப்பெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன்னு வைங்க, இந்த வருஷம் அப்படிலாம் இல்லன்னு இல்ல. ஆனா இன்னும் 3 வாரம் இருக்கு, 2 வாரம் இருக்கு. வீட சுத்தம் பண்ணணும், பொருட்களை வாங்கணும், சட்டை வாங்கணும், இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது.
0: சின்ன வயசுல இருக்கும் போது கொண்டாட்டமா இருந்தது நமக்கு, ஐயோ தீபாவளி வருதே அப்படிங்கிற ஒரு இது. ஆனா இப்ப வந்து நீங்க எப்படி பாக்க, நீங்க வந்து ஒரு பெற்றோரா இருக்கீங்க, செலவெல்லாம் உங்களோட தான், அப்பா அம்மா என்ன செலவு பண்ண போறது இல்ல உங்களுக்கு. இந்த விழா காலம்ங்கிறது உங்களுடைய பார்வையில வந்து வருதே விழா காலம் அப்படின்னு இருக்குமா, விழா காலம் வருதுப்பா அப்படின்னு இருக்குமா?
7: எனக்கு தீபாவளியுடைய 2 நாளுக்கு முன்பு இல்லையா, அது வரைக்கும் எனக்கு இவ்வளவு வேலை இருக்க அப்படின்னு தோணும். ஆனா அந்த தீபாவளிக்கு முந்தின நாள், அந்த ஈவ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதன் பிறகு அந்த விழா கால கொண்டாட்டம் எல்லாம் வந்துரும் ரஃபி.
0: உங்களுக்கு சந்தோஷம் தான், விழா காலம் வருதுங்கிறது உங்களுக்கு சந்தோஷம்.
7: நிச்சயமா சந்தோஷம் தான்.
0: சரி, ஆனா இப்ப பாருங்க, எனக்கு வந்து நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி சின்ன வயசுல வந்து யாரோ ஒரு ஆள் எனக்காக செலவு பண்ண போறாங்க, அது காலம் பண்ணும், உடைகள் கூட அப்பாதான் காசு
7: கொடுப்பாங்க.
0: ஆமா, இப்ப நம்ம வந்து மத்தவங்களுக்கு செலவு பண்ற அந்த இதுல இருக்கிறோம், அதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம இல்லையா. சேமிப்பு அது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனா அப்படி அந்த செலவுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விழா காலத்துல, விழா காலம் வர்ற வரைக்கும், விழா காலத்தை அன்னைக்கு நீங்க அங்பாவை கொடுக்கணும், அப்பா அம்மாவை கவனிக்கணும், நீங்க அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும், அப்படிலாம் இருக்கு இல்ல. ஆக உங்களுக்கு சந்தோஷம். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சிந்தனை இருக்கும், எவ்வளவு ஒதுக்கி வைக்கணும், இதுக்கு எவ்வளவு ஒதுக்கி வைக்கணும், அதுக்கு எவ்வளவு ஒதுக்க, அந்த ஒரு சிந்தனையிலேயே இருந்துகிட்டு இருப்போம்.
7: ஆமா ஆமா.
0: ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு விழா காலம் வருதுன்னா என்னென்ன என்னெல்லாம் மனசுல ஓடுங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, இது 9:08
7: கேட்டாலே பரவசம்.
8: அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

உங்களுக்கு பிடித்த நகைகளை நம்ப முடியாத சிறப்பு சலுகைகளில் வாங்கிட இன்றே செல்லுங்கள் பீமா ஜுவல்லர்ஸ், 202 ஸ்ரீரங்கம் சாலை.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். இன்று அக்டோபர் 15 தேதி நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோமா? ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 43 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 69 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 32 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 சென்ட்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

விழாக்காலம் வரும்போது நம்மளுடைய மனசுல என்னென்ன எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களே ஷாஜகான் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, மணி சர்மாவோட இசையில வேறமுத்து இயற்றியது. உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாங்க, உங்க மனசுல என்னென்னலாம் தோணும் விழாக்காலம் வருதுன்னா? ஒரு காலத்துல கொண்டாட்டமா இருந்தோம் நம்ம, இப்ப விழாக்காலம் வருதுன்னு சொன்னாலே பலவற்றை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னென்னலாம் யோசிப்பீங்க, எதெல்லாம் உங்களுடைய யோசனைக்கு வரும், ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். நித்யா மோத பேசினாங்க, விமலாவும் சொல்லி இருக்கிறாங்க, விழாக்காலம் வரும்போது அவங்களோட எண்ணம் எதுல இருக்கும், என்னென்ன யோசிப்பாங்க, அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். அன்புள்ள கில்லி படத்துல இருந்து பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாங்க, அரல் கொரேலியோட இசையில பாடல், யுவன் சங்கர் ராஜா ஆண்ட்ரியா ஜெரமாயா பாடலை பாடுறாங்க. கேளுங்க மகிழுங்க, இரவு நிலாட்டம் பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சொல்லுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 வுட்லண்ட் சென்டரோட நோக்கி செல்லும் புக்கிட்டிமா விரைவு சாலை இடது தடத்துல பாத்தீங்கன்னா அங்க வாகனம் ஒன்று பழுதடைந்து இருக்கின்றது. இரண்டாவது தடத்தில் AYMCEA நோக்கி செல்லும் பெனாய் ரோடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்து இருக்கின்றது. MCEA நோக்கி செல்லும் AYE ஜலான் பூன்லேக்கு பிறகு முதல் தடத்தில் அங்கும் சாலை பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1055
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
1: இது என்ன விலங்கோடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ கொரட்டை விடுற மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு விலங்கோடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலிய கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது? மீலிசனில் மட்டும்தான். ஒரு காலத்துல விழாக்காலம் வரும்போது நம்மளாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம், விழாக்காலம் வராதா வராதா வராதான்னு. இப்ப நம்ம விமலா அங்க இருக்கிறாங்க. விமலா, உங்களுக்கு எப்படி விழாக்காலம் வருதுன்னா ஒரு பயம் ஏற்படுமா இல்ல சந்தோஷமா?
9: எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் ரஃபி. வழக்கமா வந்து சிங்கப்பூர் மலேசியா பயணம் செஞ்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி விழாக்காலங்க வரும்போது கோலாலம்பூர் பக்கமாக போகலாம், ஒரு புதிய இடத்துக்கு போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். எல்லாரும் எனக்காக சமைச்சு கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க, அம்பாலும் கொடுப்பாங்க. ரஃபி,
1: என்னது உங்களுக்கு இன்னும் அம்பா குடுக்கறாங்களா?
9: பின்ன
1: யாரு இது எப்படி குடுக்கறது உங்களுக்கு? நீங்க தானே குடுக்கணும் எல்லாருக்கும்.
9: அது அப்போ, ஆனா இப்பெல்லாம் பெரியவங்க வந்து மனமோந்து குடுக்கறாங்க கேக்கலாம். அதனால அந்த சந்தோஷத்திலேயே அம்பா வாங்குறதுக்காகவே நான் வந்து கிளம்பி போயிருவேன்னு வச்சுக்கீங்களேன்.
1: சரி, அப்ப நாய்களை யாரு பாக்குறது வீட்டுல?
9: நாய்க்குட்டிகளை பாக்குறதுக்குள்ள ஆள் இருப்பாங்க. அந்த அம்பா எடுத்துட்டு வந்தா அதுக்கெல்லாம் காசு கட்டுவேன்.
1: ஓ, இப்ப வந்து விமலோட இது சிந்தனை எப்படி தருமா? விழாக்களை வந்துட்டாலே நான் வீட்டுல இருக்க கூடாது, யாரு வீட்டு பக்கம் வரக்கூடாது. என்ன நாங்களா சொல்லுவோம், விமலா உங்களை பாக்குறதுக்கு வர்றோம் அப்படின்னு. நான் வீட்டுல இருந்தாதானே அப்படின்னு ஒரு வார்த்தை வர சொல்லுவாங்க.
9: அதுக்கு தானே ரஃபி நான் வந்து முருக்கு டபலா கொண்டு
1: உண்மைதான்.
9: நல்ல கோழிக்கறி இட்லி இது போதும்பா நமக்கு.

0: அதாகப்பட்டது மகாஜனங்களை படத்தந்த டிமானோட சில யுகபாரதி இயற்றிய பாடல். ஸ்ரேயா கோஷல் கார்த்திக் பாடிய பாடலை நாம் கேட்டோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: AYEMCE நுகிச்சலும் ஜலான் புன்லி, அதற்கு பிறகு முதல் தடத்தில் சாலை பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. AYEMCE நுகிச்சலும் பென்னாய் ரோடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
0: குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143 ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும். மெட்ராஸ் காபி ஹவுஸ் 8196-4806.
2: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
3: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும். J2
3: ஐயோ பாத்தலாமா?
2: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்சேவ் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
4: பாடல் எழுதப்பட்டவனை பத்தி யாருமே பேசல, யாரும் பேச மறுக்கிறாங்க அல்லது வந்து மறக்கிறாங்க.
5: அதனாலதான் ஒளியில பாடல் ஆசிரியர்களுக்கு நாங்க பெருமை சேர்க்கிறோம்.
6: திரைப்பாடல்களை சுவையாக்கும் இந்த பாடல் ஆசிரியர்களுக்கு ஒலியிலிருந்து எங்கள் நன்றி.
7: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை

0: செல்ல வந்துட்டாலும் இல்ல,
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும். விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நேரம் 11:30 வரைக்கும் நீங்க பாடல்களை விரும்பி கேட்கலாம். எந்த பாடலா இருந்தாலும் பரவாயில்லைங்க, பழைய பாடலாம் இருக்கலாம், புது பாடலாம் இருக்கலாம், என்ன பாடலா இருந்தாலும் கேளுங்க, அதை ஒளியேற்றத்துக்கு நாங்க காத்துக்கிட்டே இருக்கிறோம். ரஹமான் ஷாவுடைய பாடல் முதல்ல இடம்பெறுது, அவர் தான் கேட்டிருக்கிறாரு, அனுப்பி வச்சிருக்கிறாரு. நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து உனது வழியில் பாடலை வந்து அவர் கேட்டிருக்கிறாரு. முதல்ல எப்போதுமே நம்ம ஒரு பழைய பாடலோடு தான் தொடங்குவோம், அந்த பாடல் இடம்பெறுது. அதனை அடுத்து ஸ்ரீதர் அவர் கேட்டிருக்கிற பாடலை வந்து ஒளியேற்ற போகிறேன். ஸ்ரீதர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய பேர் வந்து KSRIDHA அப்படின்னு தொடங்கியிருக்கிறாரு, நினைக்கிறேன் கே ஸ்ரீதர் அப்படின்னு, அதனால தான் கேலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் அப்படி தடுமாற்றம் ஆயிடுச்சு. சரி ஸ்ரீதர், உங்களுடைய பாடல் வருதுங்க. அன்பு மேகமே இங்கு ஓடிவா, இந்த பாடல் தான் கேட்டிருக்கிறீங்க நீங்க. கீ ஸ்ரீதர், அங்கே தான் போட்டிருக்காரு கீ ஸ்ரீதர் அப்படின்னு. இந்த பாடல் விஜயசங்கர்னு சொல்லியிருக்கீங்களே, விஜயசங்கர்லங்க, விஜயபாஸ்கரோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல். எஸ்பி முத்துராமனோட இயக்கத்தில் வந்த திரைப்படம் எங்கம்மா சபதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாடலை உங்களுக்கான ஒளியேற்ற நேற்று கேட்டிருந்தீங்க, நேற்று ஒளியேற்ற முடியல, இன்னைக்கு

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: அருண் என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன் குளிர்சாதனம் பொருத்தணும் வீட்டுக்கு சாயம் பூசணும் அலமாரியும் செய்யணும்
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க
2: விலை எப்படி
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க சொந்த தொழிற்சாலையும் இருக்கு புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 9002219 செல்லுங்கள் newmtechgroup.com
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்
5: ஏன் அவசியம்னா
4: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம் தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம் பிலிப்பீன்ஸ் இந்தோனேசியா மியான்மர் இந்தியா இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க 2 ஸ்ட்ரைங்கன் ரோட் டேக் அ பிளேஸ் B1-25
4: இப்போதே அழைங்க 6334-10555 633-410-55
6: சிங்கப்பூரர்களே நீங்கள் தயாரா வாங்க போகலாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது ஹங்ஜோ மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம் டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள் பங்காளிகள் ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம் பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-11968
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்

0: 9678968
1: உங்க விருப்ப பாடல்களை
2: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
1: இது உங்களுடைய இரவு நிலாட்ட
3: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் அனுப்பி வைங்க. ஒளியேற்றத்தை காத்துக்கிட்டே இருக்கிற நேர்களே, பார்வை யுவராணி கண்ணூபியம்ங்கிற பாடல் சிவந்த மண் படத்திற்காக. இந்த பாடலை யார் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கா? ராமாவி அவருக்காக அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறேங்க. கேளுங்க மகிழுங்க, ஒளியேற்ற தொடர்ந்து நீந்திருங்க.

0: இரவினிலாட்டம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. அடுத்து 80ல வந்த ஒரு பாடல ஒளியேற்றணும், யார் கேட்டிருக்கீங்க? ஹலோ
1: ஒலி.
0: ஹலோ, வணக்கம்.
1: 968 என்னுடைய வணக்கம். நான் குவைத்தில் இருந்து அழைக்கிறேன். என் பெயர் அப்துல் லத்தீப்.
0: அப்துல் லத்தீப், சொல்லுங்க அப்துல் லத்தீப்.
1: எனக்கு வைதேகி காத்திருந்தால் என்ற படம்.
0: சரி,
1: படத்தில் ராசாவே காணாத நெஞ்சில் இந்த பாட்டை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி,
1: வணக்கம்.
0: வணக்கம். ராசாவே வேணுமா, ராசாத்தி வேணுமா உங்களுக்கு? ராசாவேனா பி சுசிலா, ராசாத்தினா பி ஜே சந்திரன். வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்து நீங்க ராசாத்தின்னு சொன்னதுனால ரெண்டாவதா அவருடைய பாடலை ஒளியேற்றேன். கேப்போமா?
2: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 968.

0: நாடு
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
8: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
9: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
8: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
9: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
8: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
9: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
8: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
9: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
8: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
10: ரஜினிகாந்த்மார்
11: இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
12: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை நீங்கள் குரல் பதிவு வாயிலாகவும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன பாடலாக இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் 15 நம்ம இணைந்திருக்கின்றோம்.
13: வணக்கம் இனியிரு, வணக்கம் ரஃபி, நான் செல்வராஜு பேசுறேன்.
12: சொல்லுங்க செல்வராஜு.
13: இன்னைக்கு 10 மணிக்கு மேல நீங்க போற பாட்டு நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்கிற பாட்டு வந்து, நம் வாழ்வில் தானா சமரசம் உலாவும் இடமுமே அப்படின்னு பாட்டு. இது படம் பேர் எதுவும் தெரியல ரஃபி, நான் உண்மையிலே இந்த டிவியில ஒரு பாட்டு நிகழ்ச்சி அந்த பாட்டு கேட்டேன். உண்மையிலே அப்படியே நம்ம வாழ்க்கை பாடத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஸோ கண்டிப்பா அது கிடைச்சா போடுவீங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறேன். பொதுவா எல்லாருக்கும் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
12: நன்றி, வணக்கம்.
13: நம்ம வாழ்வில் தானா சமரசம் உலாவும் இடமே.
12: சரிங்க, பாடல் ரெண்டு அடி அவர் சொல்லிட்டாரு, போடாம இருப்போமா? பாடல் வருதுங்க, கேளுங்க. இது உங்களுடைய ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: நேற்று ஒரு முறை வந்தாங்க ஹபீபு நிஷா. நேற்று அவங்கள்ட்ட சொன்னேன், நேரம் ஆயிடுச்சுங்க, பாடலை வந்து ஒளியேற்ற முடியாது அப்படின்னு. இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்ட பாடல், நேற்று கேட்ட பாடல் தான் பணம் படைத்தவன் படத்திலிருந்து பவளக்கோடி இலை பாடலை வந்து ஒளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹபீபு நிஷா. உங்களுடைய பாடல் வருதுங்க, கேளுங்க மகிழுங்க. TM சௌந்தரராஜன் அல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல் இது.

வானொலியில அதிகமா கேட்காத பாடல்கள், அதிக நாட்கள் கேட்காத பாடல்களை நம்ம நேர்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில காற்றே பூங்காற்றே அப்படிங்கிற ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நீங்க கேட்டிருப்பீங்க, 2003 வெளிவந்த திரைப்படம் பிரியமான தோழி, அந்த படத்துல இடம்பெற்ற பாடல், கே சித்ரா பாடிய பாடல். பா விஜய் இந்த பாடலை ஏற்றியிருக்கிறாரு. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, விஜயகுமார் மற்றும் வினித் இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம் தான் வந்து பிரியமான தோழி. அந்த திரைப்படத்திலிருந்து கிரேசி பிரியா அவங்களுடைய தோழர் யாரு, மாதவ கேசவுடைய தோழி, அவங்களுக்காக அவங்க அர்ப்பணிக்கிற பாடல் தான் இது. தயவுசெய்து இந்த பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்காக அந்த பாடலை ஒளியேற்றேன். கேளுங்க மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து இணைந்திருங்க. இரவு நிலாட்டம் பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒளியேற்றதுல எங்களுக்கு சந்தோஷம். அனுப்பி வைங்க நேர்களே. 11:30 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர நாளில் இடம்பெற்றுட்டு இருக்கு. உங்களுடைய பாடல் எந்த பாடலாம் இருக்கட்டும், நீங்க சின்ன வயசுல கேட்ட பாடலா இருக்கும், அதுக்கப்புறம் கேட்கலையே நீங்க வருத்தப்படுற பாடலா இருக்கும், அந்த மாதிரி பாடலை அனுப்பி வைங்க. அரிய பாடல்களை ஒளியேற்றதுல நாங்க ரொம்ப பெருமை கொள்கின்றோம். ஒளியில அதுவும் இந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் என்ற பாடலை நேரம் இருந்தால் தயவு செய்து ஒளிபரப்பவும். படம் ஆசை முகம் அப்படின்னு குணம் லண்டன்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்குங்க, கேட்போம். கொஞ்ச நாளாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக அந்த பாடல் வருது. கேளுங்க, மகிழுங்க.

0: இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம் தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவின் ஆட்டம்
1: குணம் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சிங்கம் படத்துலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய குரலில் பாடல் அவருடைய இசையிலே பாடல் வருது. ரசாக் இந்த பாடலை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. வேகமான ஒரு பாடல் கேளுங்க.

0: This is Singham Dance.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
4: அதுக்கு
5: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
6: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில், வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4 காதல் பாடல்கள்.
7: 10 ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
8: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
9: இந்த பாடல் தான் வேணும்னு பல நாட்களா இவர் கேக்குறாரு. என்ன காரணம்னு தெரியல. அது வந்து அவரு சொல்லி இருக்கிற விதத்தை கேளுங்க நீங்க.
10: சின்ன பசங்க நாங்க, நாங்க என்றால் நான் இல்லை, அதையெல்லாம் கடந்து வந்து விட்டேன். இது படத்தின் பெயர். என்னை மானமுள்ள பெண் என்று மறுதியிலே கேட்டாங்க. இந்த பாடல் எனக்கு பிடிக்கும்.
9: சரி,
10: ஒலியேற்றி தந்தால் உங்களையும் பிடிக்கும்.
9: என்ன ஒரு குசும்பு பாத்தீங்களா, லியாவுக்கு பாடல ஒலியேற்றி கொடுத்தா மட்டும்தான் என்ன பிடிக்குமா அவருக்கு. அவருக்காக கொஞ்சம் நல்லாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாடலை ஒலியேற்றுவோம். சின்ன பசங்க நாங்க படத்துல இந்த பாடல் வருதுங்க, கேளுங்க மகிழுங்க. அப்படின்னு முகம் இந்த படத்துல, இந்த பாட்டுல அப்படின்னு எனக்கு தெரியல. ஜானகி பாடுற விதமும்

0: இரவிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: உங்களுக்கு தெரியுமா
0: உலகத்துல என்னென்ன நாட்கள் எல்லாம் அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாப்போமா? நாம இணைந்திருப்பது அக்டோபர் 15 தேதி. இன்றைய தினத்துல குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அப்படிங்கிற ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க. சரி, கைகளை கழுவுறதுக்கு ஒரு நாளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எத்தனை பேர் கைகளை கழுவாம இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சில வேலைகள்ல கழிப்பறைக்கு போயிட்டு கூட கைய கழுவாம வருவாங்க சில பேர். ஏன் கையில என்ன அழுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனால கை கழுவுறதுக்கு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. அந்த முறையை பின்பற்றி நீங்க வந்து கை கழுவணும் அப்படிங்கறது சார்ஸ் காலத்திலையும் கோவிட் காலத்திலையும் அதிகமாக வலியுறுத்தினதை நீங்க பார்த்திருக்கலாம். கைகளை நல்லா கழுவுங்க, அதுவும் தண்ணீருக்கு கீழே வைத்து விரல்களுக்கு இடையே இருக்கும் அந்த இடுக்குகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா கழுவணும் அப்படிங்கறத வலியுறுத்தின காலம் இருக்கு, மறந்திருக்க முடியாது. அதை வலியுறுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. காளான்களை எத்தனை பேர் சாப்பிடுறீங்க அடிக்கடி? காளான்களை சாப்பிடுறவங்களுக்கு நேஷனல் மஷ்ரூம் டே என்பதை சில நாடுகள்ல இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. அதற்கான ஒரு நாளும் இன்னைக்கு தான். கெட் டு நோ யுவர் கஸ்டமர்ஸ் டே. இது என்னப்பா நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சில பேர் அடிக்கடி வாடிக்கையாளர்களை சந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க, அவங்களை பற்றி நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கறத வலியுறுத்துற ஒரு நாள் தான் இன்னைக்கு. World Values Day, விழுமியங்கள் அதனை பறைசாற்றும் ஒரு நாள் இன்னைக்கு. ஆக World Values Day அப்படின்னு சொல்லும் போது ஒற்றுமையா இருக்கணும், மற்றும் பண்போட நடந்து கொள்ளணும், அன்பா இருக்கணும், கனிவா இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லி தெரியணுமா என்ன? ஒரு மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த பண்புகள் இருக்கணும். நல்ல விழுமியங்களை நம்ம ஏற்று வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் World Values Day.
4: இத்தகவலை வழங்கியோர்
3: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
0: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மணிக்கு மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
4: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
3: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
4: ஐயோ பாத்தலாமா?
3: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், XGen ஸ்டுடியோஸ். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம். அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளஸ், பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
0: நேரம் இப்பொழுது 11:09 ஆகின்றது. இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கனம் படத்திலிருந்து பாடல் ஒன்று வேணும் அப்படின்னு ஆனந்த் கேட்டிருக்கிறாரு. இரண்டு நாட்டம் நிகழ்ச்சிக்கு நீங்க எழுதி அனுப்பியிருக்கிறீங்க ஆனந்த். உங்களுடைய பாடல் அம்மா பாடல் வருது, கேளுங்க மகிழுங்க. எங்களுடன் இணைந்து இருப்பதற்கு நன்றி.

ஓகே, ஆனனுடைய விருப்ப பாடல் நம்ம கேட்டோம். அடுத்து நம்ம கேட்க போறது அறிவு சொல்லியிருக்கும் ஒரு பாடல், அவர் ஞாபகப்படுத்தியிருக்கும் ஒரு பாடல். ஜோடி படத்திலிருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணி பாடலை அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு வருவோம். நிறைவு பாடல் ஒன்று உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க.

0: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
1: தொலைக்காட்சி,
0: அட
1: வானொலி,
0: அடடா
1: மின்னிலக்கம்,
0: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
1: அது போதும்.
2: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
1: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
2: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow. நிறைவு பாடல்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம் நேர்களே. 2 பாடல்கள் இருக்கின்றன. முதல் பாடலை வந்து யாரு கேட்டிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்.
3: வணக்கம் ரஃபி, நான் கவி பேசுறேன்.
2: சொல்லுங்க கவி.
3: எனக்கு மதுரை மாரி கொழுந்து வாசம் பாடல்.
2: சரி.
3: படம் வந்து எங்க ஊரு பாட்டுக்காரன். பாடல் ரொம்ப இனிமையா இருக்கும். இசைஞானி இளையராஜா. முடிஞ்சா போடுங்களேன். தேங்க்யூ.
2: சரி கவி, இந்த பாடலை நான் முதல் முறையா கேக்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. பல முறை இந்த பாடலை கேட்டிருக்கிறோம். இனிமையான பாடல் தான். இளையராஜாவோட இசைனா நம்ம சொல்லணுமா என்ன?

நிகழ்ச்சி நிறைவு பாடல் பி கே பாலசுப்ரமணியம் அவர் தான் கேட்டிருக்கிறாரு. மூன்று முடிச்சு படத்திலிருந்து வசந்த கால நதிகளிலே பாடலோடு இந்த அங்கம் நிறைவு பெறுகின்றது. இன்று நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லா நேயர்களுக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பாடல் வரலையா கவலைப்படாதீங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயம் ஒரு நாளைக்கு உங்களுடைய பாடல் வரும் என்பதை உறுதியாக சொல்கிறோம் நாங்கள். பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ஒலி 968 சினிமா
1: சினிமா ஜெயிலர் 2 என்ன சொல்லுது? அவங்க இன்னைக்கு திரைக்கு வந்ததோட காலையிலேயே முதல் காட்சியை தான் பார்க்கணும் அப்படின்னு பலரும் வரிசையில நின்று டிக்கெட்டுகளை வாங்கி போயிருக்கிறாங்க. எங்க வந்து நுழைவுச்சீட்டுகள் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ஆன்லைன்லயே பல பேரும் அதனை வந்து புக் செய்து பதிவு செய்து எடுத்திருக்கிறாங்க. சரி, போய் பார்த்தவங்க என்னதான் சொல்றாங்க திரைப்படத்தை பற்றி, போய் பார்க்கலாமா நம்ம அந்த திரைப்படத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலரும் சொல்லி இருக்கிறது ரொம்ப நல்லதா சொல்லி இருக்கிறாங்க. ஜெயிலர் 2 திரைப்படம் பார்க்கணுங்க, அவ்வளவு நல்லா இருந்தது, அவ்வளவு சிறப்பா இருந்தது திரைப்படம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முதல் பாதியில இருந்த அந்த விறுவிறுப்பு இரண்டாவது பாதியில இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இருந்தது, ஆனா சில இடங்கள்ல வந்து சில மாற்றங்களை அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னு பலரும் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் இப்பவே சொல்லிட்டேன்னா இன்னைக்கு தானே முதல் நாள், இந்த முதல் நாளுக்கு அப்புறம் தான் இனிமே மற்ற ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆக முதல் நாள்ல நமக்கு வந்த செய்திப்படி ஜெயிலர் 2 நிச்சயமா ஒரு வெற்றி படமா வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்திருக்கு.
2: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கெடுத்த எல்லா நேயர்களுக்குமே நன்றி. பாடல்களை விரும்பி கேட்டீங்க நீங்க எல்லாம், உங்களுடைய பாடல்களை கூடுமான வரைக்கும் நான் வந்து ஒளியேற்றதுக்கு முயற்சி செய்தேன். இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்னங்க, நாளைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியில் நீங்க விரும்பி கேட்கலாம். இவ்வாறு கலைஞராக ஒளியில வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு அனிருத் ரவிச்சந்தர், அவருடைய பாடல் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அவருடைய குரல்ல பாடல் ஒன்று வாத்தி கமிங் பாடலை கேட்டு வருவோம், தொடர்ந்து நீந்திருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக கேட்டதில் கேட்காதது அங்கம் காத்து கொண்டிருக்கிறது.
1: ஏய் நாடா இது சப்பா பீட்டு குளுத்துக்கடா.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
5: திங்கள்
0: முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
7: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
7: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
8: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
7: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
8: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்டு ஒன்று ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
9: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
10: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
10: ஐயோ பார்த்தலாமா?
0: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், X-Gen ஸ்டுடியோஸ்.
11: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில்.

கேட்டதில் கேட்காதது அங்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து 29 ஜூலை மாதம் 1994 வெளிவந்த செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் நடத்தி வச்சிருக்கிறேன். சந்தன பாண்டியன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீஜா தான் செவ்வந்தியா நடிச்சிருப்பாங்க திரைப்படத்தில். சண்முக சுந்தரம், கே கே சவுந்தர், ஜனகராஜ் இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம் தான் செவ்வந்தி திரைப்படம். 80-90 இளையராஜோட இசையில ஒரு படம் வருது அப்படின்னா பாடல்லாம் சிறப்பா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்கின்றன. எல்லா பாடல்களுக்கும் இசையமைத்திருக்கிறாரு இளையராஜா. இந்த திரைப்படத்தின் பாடல்களை 4 ஏற்றிருக்கிறாங்க. பொன்னடியான், பிரைசூடன், வாலி மற்றும் முத்துலிங்கம். நான் ஒலி ஏற்ற போற இந்த பாடலை யார் ஏற்றிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? வாலி ஏற்றிய பாடல் தாங்க. இருவர் பாடியிருக்கிறாங்க. இருக்குறள் கீதம், பி ஜெயச்சந்திரன், சுனந்தா இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. வானொலியில் கேட்டிருப்பீங்க, ஆனால் கேட்டு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாடலை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் என்னை கவர்ந்த பாடல். நீங்கள் கேட்டு அதிகமான நாட்கள் ஆனதுனால, நீண்ட நாட்கள் ஆனதுனால உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். கேட்டதில் கேட்காதது அங்கத்தில் வாங்க கேட்டு வருவோம். ஒலி 9:08 கேட்டாலே பரவசம் தொடர்ந்து நினைந்திருங்க. இன்னைக்கு கியாசுவிசம் பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறோம். 12 மணிக்கு மேலே காதல் பாடல் இடம்பெறும் போது

0: இனிமையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.

0: புத்தம் புதிய ஒரு நாள்ல நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம் நேர்களே. வியாழக்கிழமைக்கு விடை கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமையை வருக வருகன்னு வரவிருக்கிற நாள் அக்டோபர் 16 இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண ஆண்டு நிறைவு கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே திருமண ஆண்டு நிறைவு வாழ்த்துக்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து டிரைவிங் எடுக்கிற மாதிரியா இருந்ததுன்னா, ஏதாவது தேர்வு எழுதுறீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். தொடர்ந்து இணைந்துருங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பொதுவாக அந்த கியாசுவிசம்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, எதுக்குன்னாலும் முந்திட்டு போய் நிற்கிறது, நம்ம ரொம்ப கியாசுவாக இருக்கிறது, ஒரு பொருளை விற்றா உடனே போய் வாங்குறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் சில நடவடிக்கை இருக்குது. அது வந்து இங்குள்ள ஆசிய மக்களுக்கே உரிய ஒன்று, குறிப்பாக சிங்கப்பூரில் அது கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, எது தெரியலலாம் வந்து அவங்க கியாசுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். தொடர்ந்து இணைந்திருங்க, காதல் பாடல்களை கேட்டுட்டு வருவோம். இது உங்களுடைய ஒலி 9.6 டிக்கெட் அலை பரவசம்.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
2: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
2: ஐயோ பார்த்தலாமா?
1: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
3: தொலைக்காட்சி,
4: அட
3: வானொலி,
4: அடடா
3: மின்னிலக்கம்,
4: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்.
0: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
0: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
5: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில், வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4 காதல் பாடல்கள்.
6: இரவினில் ஆட்டம், இணையில்லா கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம், இடைநில்லா கொண்டாட்டம்.
7: இது காதல் புரியுதுல்ல?

0: எங்கெங்கெல்லாம் நம்ம கேசுவா இருக்கிறோம், இந்த கேசுவிசம்ங்கிறது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு மெக்டானல்ட்ஸில் என்ன செஞ்சாங்க, ஒரு விரைவு உணவகம் தானே அது, அவங்க வந்து ஒரு ஹலோ கிட்டி பொம்மையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஹலோ கிட்டி பொம்மைக்கு நின்று அந்த கியூ இருக்கு இல்லையா, வரிசை, அப்பப்பா உங்க வீட்டு வரிசை எங்கள் வீட்டு வரிசை இல்லை, அவ்வளவு நீளமான வரிசை, அங்கே தான் வந்து தொடங்குச்சு இந்த வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற சந்தர்ப்பங்கள்லையும் நம்ம மக்கள் அப்படி நடந்துகிட்டது இருக்கு. அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப சிரத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதாவது மற்ற விஷயத்தை பத்தி எதுவுமே நினைக்கிறது இல்லை, மற்றவங்களை பத்தி கவலைப்படுறது இல்லை, கேசுவா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா. அது எதுக்குன்னா வந்து அவங்க போய் முன்னாடி நின்று அந்த பொருளை எப்படினாலும் வாங்கிடுவாங்க. முதல்ல பொருள் வாங்குறதுல அவங்க வந்து கேசுவா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வேண்டாங்க, இப்போ உள்ள அந்த புகை மூட்டை நிலவரத்தை எடுத்துக்கங்களேன், இந்த புகை மூட்டை நிலவரத்திலேயே வந்து இப்போ மாஸ்கை வந்து விற்பனைக்கு விட்டுருக்கிறாங்க. விற்பனைக்கு மட்டும் இல்லை, இந்த மாஸ்கை வந்து அவங்க கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் மருந்தகங்களில் மாஸ்க் விற்று தீர்றதுக்கு என்ன காரணம், ஒவ்வொருத்தரும் போய் ஆள்றாங்களாம், 10 பேக்கெட் 12 பேக்கெட் பாக்ஸஸ்ன்னு பொட்டிகள்னு அழுறாங்க. சரி, ஏன் அழுறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது, ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்குள்ள, புகை மூட்டம் நீண்ட நாள் நீடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அழ வேண்டியதில்லை, இருப்பு இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. இப்போ அந்த மருந்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் நம்ம வச்சுக்கணுமா என்ன அவங்க சொல்கிற அளவுக்கு. எனவே அந்த கேசு அப்படிங்கிறது வந்து முதல்ல ஏதாவது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே கடைக்கு போய் அள்ள ஆரம்பிக்கிறது, அதில் தான் அவங்களுடைய அந்த இதை காட்டுறாங்க. இந்த கேசு விஷயத்தை
1: எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்போவுமே நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
2: எல்லாமே காதல், காதல் உங்கள் ஒலியில்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
0: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

கியாசுவா இருக்கிறாங்க சில பேரு, நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்குறோம். சரி, ஒரு பொருளை வந்து இலவசமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம், அவர் அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க, அங்க போய் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே வந்து படுக்கையை போட்டு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க வரிசையில நிக்கிறதுக்கு. அது இலவசமா கொடுக்குறாங்களோ அல்லது குறைந்த விலையில கொடுக்குறாங்களோ அல்லது தேசிய தின அணிவகுப்பு டிக்கெட்டுகள் ஒரு காலத்துல நேரடியா விற்பனை செய்யும் போது இது நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கிறேன் பேப்பர்ஸ்ல எல்லாம், அதாவது செய்தித்தாள்ல இதை பற்றிய செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து முன்கூட்டியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அங்க படுக்கையை போட்டு அங்கேயே படுத்து தூங்கி அவங்க கவுண்டரை திறக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அங்கதான் வந்து நம்ம சிங்கப்பூர்ல வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன் இவ்வளவு இதா இருக்கிறீங்க நீங்க, அது கிடைக்கிறதுனா கிடைச்சுதானே ஆகும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் ஆன்லைன்ல வந்து அதை செய்யறதுக்கு தொடங்கினாங்க. ஆன்லைன்ல கொடுக்கறதுக்கு முன்னால டிக்கெட்டுகளை வந்து அவங்க விற்பனைக்கு விடும்போது நேரடியாக போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இது நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கூட்டுரிமை வீடுகள், சில கூட்டுரிமை வீடுகள் அப்பதான் தொடங்கினாங்க, 90களில் தான் வந்து தொடங்கப்பட்டது, 80களின் இறுதியில. இந்த 90களில் தொடங்கப்படும் போது அவங்க என்ன பண்ணினாங்க, கூட்டுரிமை வீடுகள் வந்து வரப்போகுது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டுரிமை வீட்டு விலை வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவு தான், இப்ப மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல, அப்ப ரொம்ப குறைவு. ஆனா அப்ப குறைவாக இருந்தாலும் அப்போ உள்ள அந்த பணத்துக்கு அது கொஞ்சம் அதிகம் தான். அந்த வீட்டை வாங்க எனக்கு தெரிந்து ஜூரோங் ஈஸ்ட்ல ஒரு கூட்டுரிமை வீடு, அந்த கூட்டுரிமை வீட்டுக்கு இருந்த அந்த வரிசை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நீளம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் அங்க போக்குவரத்தெல்லாம் நிர்வகிக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா பாருங்களேன் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு. வரிசை பிடித்து ஒரு நாள்ல, ரெண்டு நாள்ல, மூணு நாள்ல, நான்கு நாட்கள் வரைக்கும் அது போயிட்டு இருந்தது, ஒரு வாரம் வரைக்கும் போயிட்டு இருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக விடலாம் விற்று முடிகிற வரைக்கும் அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது, அவங்களால நம்ப முடியல. அப்பெல்லாம் வந்து நினைக்கிறேன் டோக்கன் சிஸ்டம்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது நம்பர் கொடுத்து இந்த நம்பர் வந்து அழைக்கப்படுமா இல்லையாங்கிறது உங்களுடைய இதெல்லாம் சரி பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுதான் வந்து அந்த நேரத்தில் உள்ளது. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, எந்த கூட்டுரிமை வீட்டுக்கும் அவ்வளோ கூட்டம் நிற்கிறதா எனக்கு தெரியலை, இருக்கலாம் ஆனால் வரிசை பிடிச்சி நின்று வாங்குற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கூட்டம் இருக்கும், அந்த ஷோரூம்ல கூட்டம் இருக்கும், ஆனால் வந்து வரிசை பிடிச்சி நின்று இப்படி வாங்கின காலம் வந்து மலை ஏறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க, நம்ம பேசுவோம் எந்தெந்த இடத்துலலாம் கூட்டம் அதிகமாக இருந்தது, கியாசுவாக இருந்தாங்க அப்படின்னு.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
1: காதல் அல்ல.
2: அதையும் தாண்டி புனிதமான
3: இது சாதாரண பாட்டு இல்ல, எல்லாமே காதல்
4: பாடல்
3: உங்கள் ஒலியில்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
4: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
3: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும் ஜெயலா 2.
4: ஐயோ பார்த்தலாமா?
3: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
5: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க. நீங்க அந்த கேசுவிசம் இங்க பேசப்படுற ஒரு வார்த்தை, அது அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த தருணத்துல எல்லாம் அப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, யோகான்னு ஒரு கடை இருந்தது சிங்கப்பூர்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கேமரா, விலை உயர்ந்த கேமரா, அதை நாங்க 1 வள்ளிக்கு கொடுக்கறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கடைக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து கூட்டம் கூடிட்டதா நான் கேள்விப்பட்டேன். 3 நாளைக்கு முன்னாடினா முத கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருந்துருக்குறாங்க அங்கே. எதுக்கு இந்த கடையில் அவங்க விற்பனையை வந்து சனிக்கிழமை தொடங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, இவங்க வந்து புதன்கிழமை இரவே வந்துட்டதா கேள்விப்பட்டேனா? எங்கே வந்து அந்த ஒரு கேமராவை வாங்குறதுக்கு முன்னாலே ஆள் வந்துருமோன்னு அவ்வளோ பேர் வந்து நின்னதா கேள்வி எனக்கு பட்ட அந்த நேரத்தை கேள்விப்பட்டேன். சரி, அப்படி வந்து அந்த கேமராவில் என்ன இருக்குது? ஏன்னா புகைப்பட பிரியர்கள் அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமான பேர் இருந்தாங்க. அந்த கேமராவுடைய மதிப்பு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மதிப்பு வந்து ரொம்ப அதிகமான ஒரு மதிப்பு. அது வந்து ஜப்பானிய கேமரா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை 1 வள்ளிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே இல்லையா? நீங்கள் அந்த லேன்ஸை மாட்டி அந்த லேன்ஸை வந்து வைத்து படம் எடுக்கக்கூடிய சில பேர் அந்த புகைப்பட பிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வெளியே போவாங்க, இயற்கையை படம் எடுப்பாங்க. அந்த கேமரா வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ தான் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. சந்தையில் வந்து சேர்ந்துருக்கு, அதை வந்து நாங்கள் 1 வள்ளிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதோட கூட்டம் அதுக்கு கூடினது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 3 நாளைக்கு அவங்க காத்திருந்து அந்த கேமரா வாங்கினாங்க. இருப்பு நான் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு 20-30 இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு கேமரா வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் அலமோதனை தான் நான் கேள்விப்பட்டேன். இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து கேசுவாக இருக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அப்படி நடந்திருக்கு, மக்கள் வந்து அலமோதுனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நிதிர்க ஒலி என்பது அரை டிக்கெட்டாலே பரவசம்.
6: வார நாட்களில் பின்னிரவு 12 மணிக்கு காதல் பாடல்கள் ஒலியில்.

0: உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நான் எங்கேயாவது காதல் கீதலும் விழுவேனா? அதெல்லாம் வேலை இல்லாதவங்க பண்றது.
0: இப்படி பேசினா டெஃபினட்டா அதான் இப்ப மூஞ்சிலேயே தெரியுது.
1: என்னது திடீர்னு ஒரு 40 வாட்ஸ் பிரகாசம் அதிகமாயிருக்கேன்.
2: எல்லாமே காதல் காதல் உங்கள் ஒலியில்.

ஆக இன்னைக்கு கேஸ்வசம் பத்தி நம்ம பேசியிருந்தோம் நேர்களே. அது வந்து கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு விஷயம்தான், ஆனா அது சில வேலைகளை பார்க்கும் போது இதெல்லாம் செய்யணுமா நாம அப்படிங்கிற மாதிரி நினைக்க சொல்லுது இல்ல. அதனாலதான் வந்து அதை பத்தி இன்னைக்கு நான் பேசியிருந்தேன். சிலவற்ற சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம அப்படி நடக்கிறது உண்டு என்பதையும் சொல்லியிருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டைமாரூன்னு ஒரு கடை கூட இருந்தது இல்ல, சிங்கப்பூர்ல ரிவ வேலையில இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கடையில இந்த குமிட்டி பழம் இருக்கு இல்லையா, தர்பூசணி, அதை வந்து அவங்க சதுரங்க வடிவத்துல ஒரு பொட்டி மாதிரி வந்து செய்திருக்கிறாங்க, ஜப்பான்ல உருவாக்கி இருக்கிறாங்க, விளைய வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை 300 வள்ளிக்கும் 400 வள்ளிக்கும் வந்து விட்டுறாங்க. இங்க வழக்கமாக நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு பழத்தை 5 வள்ளிக்கு வாங்குவோம், 6 வள்ளிக்கு வாங்குவோம், அல்லது கூட கூட போனால் 10 வள்ளிக்கு வாங்குவோம் இல்லையா. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் அவங்க அதை அவ்வளோ விலைக்கு விற்றாங்க, 300-400 வள்ளிக்கு. அதை பார்க்குறதுக்கு வாங்காதவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, வரிசையில் பிடிச்சி நின்று பார்த்துட்டு, அட்டா இதுதான் அந்த பழமா அப்படின்னு பார்த்துட்டு போன காலம்லாம் இருக்குங்க. அப்படிலாம் இருந்தது ஒரு நேரத்தில். ஆனால் இப்போவும் இருக்குது சில இடங்களில், இதை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குறைந்த விலையில் கூட்டம் கூடியிருது அந்த இடத்துல. சரி, மீண்டும் உங்கள் எல்லாரையும் இன்றிரவு இரவு நாட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு ஓடோடி வந்துடுவேன், நவீனும் வந்துடுவார். அதற்கிடையில் காலையிலேருந்து பிறகு இடம்பெற்ற நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு, சில சுவாரஸ்யமான துணுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்க மறந்துடாதீங்க. நிறைவாக ஒரு பாடல், ஈட்டி படத்திலிருந்து நான் முத்துக்குமார் ஏற்றது, ஜி பி பிரகாஷ்குமாரோட இசையில் வந்துகிட்டு இருக்குங்க. கேளுங்க மகிழுங்க, ஒலியோட தொடர்ந்து நீந்திருங்க.

0: எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய தோழியுடைய கணவர் நிகழ்ச்சியின் போது அவரை பார்த்தேன். ஆமா, உண்மையிலே நம்மள மாதிரிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பேசினேன். ஆனா அவருக்கு ஆரம்பத்தில இருந்தே அவருடைய மனைவி, அதாவது என் நண்பருடைய தோழியோ, அவரோ சேர்ந்து அந்த நபர் என்ன மாதிரி இருக்காருன்னு சொல்றது பிடிக்கலையா. அவருக்கு வந்து என்னது, நான் ஒண்ணும் அவர மாதிரி இல்ல அப்படின்னு மாதிரி தோணுச்சா. என்ன நேரடியா பாத்துட்டு பேசுற பிற்பாடு என்ன பிடிக்காம போயிடுச்சா.
1: என்ன சொல்றீங்க,
0: இத்தனைக்கும் அந்த மனுஷன் கிட்ட நல்லாதான் பேசினேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. சில பேருக்கு காரணம் காரியம் இல்லாமலே நம்மள பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அத பத்தி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா என் வீட்டுல அடுப்பு எரியுமா இல்ல மாசம் மாசம் சம்பளம் தான் வருமா.
1: சரியா சொன்னீங்க ரவி. சமீபத்துல வந்து இந்தோனேசியாவில ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த கிராப் இருக்கு இல்லையா, தனியார் வாகன சேவையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்காரு. அதுல வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து எடுத்திருக்காரு. அதுல மோட்டார் சைக்கிள் வண்டி ஓட்டுநர் பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காரு. ரெண்டு பேரும் படம் பிடிச்சு வந்து இணையத்துல வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க.
0: ஆமா,
1: பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே வந்து ரெட்டையர்கள் மாதிரி இருந்திருக்காங்க.
0: பரவாயில்லையா,
1: அதனால

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகையை நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது
3: ஜாக் சலாம் இந்தியா.
2: 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

ரயிலின்

0: கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவணி ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்.
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
7: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்களை மாதிரியே ஒரு நபரா சந்திச்சிருக்கீங்களா, அல்லது உங்களை போலவே இவங்க இருக்காங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்டிருந்தோம். சசிரேகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சமீபத்துல வந்து மெக்சிகோவுக்கு பயணம் செஞ்சிருந்தாங்களா, அங்க அவங்கள மாதிரி ஒரு பெண்மணியை சந்திச்சிருந்தாங்களா. அவங்க வந்து அங்க அந்த டூர் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வழிகாட்டி, சுற்றுலா தள வழிகாட்டி, அவங்கள சந்திச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு அசப்புல ஒரே மாதிரியா இருந்தேன். என்ன கொஞ்சம் அந்த தலை நிறம் இருக்கு இல்லையா, தலைமுடி நிறம் தான் கொஞ்சம் வேற மாதிரியா இருந்துச்சு. புகைப்படத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம சசிரேகா. பாக்குறதுக்கு உண்மையிலே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா தான் இருக்காங்க.
8: பாருங்க, இங்க ராதாகிருஷ்ணன் நாயுடு என்ன சொல்லிருக்காருன்னா, அவருடைய நண்பர் மலேசியாவில பணிபுரியறாரா, அவரும் இந்தியால இருக்கிற ஒரு நண்பரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க. அத படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு வேற.
7: ஆமா, நிர்மலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்கள மாதிரியே ஒரு பெண்மணியை சிங்கப்பூர்ல சமீபத்துல சந்திச்சிருந்தாங்க. அவங்க வந்து புடவை வாங்கும் ஒரு கடையில இந்த பெண்மணியோ வந்து புடவை வாங்க வந்திருக்காங்க. தீபாவளிக்காக புடவை எடுக்கிறப்ப ஒரே புடவைக்காக ரெண்டு பேரும் வந்து அந்த கை நீட்டி இருக்காங்க. அப்பதான் அந்த பெண்மணியை சந்திச்சிருக்காங்க.
8: ஏதோ குஷி படத்துல வர கதை மாதிரி இருக்குது. ஐயோ,
7: வர மாதிரி இருக்கு.
8: ஆனா அதான் வாழ்க்கை.
7: ஆமா,
8: வாழ்க்கையில நடக்கிறதா படமா பாக்குறோம், சில நேரத்துல படத்துல நடக்கிறதா வாழ்க்கையில நடக்குது.
7: இது நல்லா இருக்கே. இத பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாமே ரவி.
8: நிச்சயமா பேசுவோம்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம். அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் mewatch.sg/subscribe.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
7: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
8: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
6: என்னது சொல்லினு கேக்குமா?
7: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்.
6: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
1: நாங்க 3 தகவல்களை வழங்கியிருந்தோம். இந்த 3 தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: முதல் தகவல்,
1: இன்று எரிச்சலில் கத்தும் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: பிரான்சில் 12 நேர மண்டலங்கள் உள்ளன.
0: மூன்றாவது தகவல்,
1: உலகத்திலேயே ஆக அதிகமாக ஆர்க்கிட் மலர்களை ஏற்றுமதி செய்யும் நாடு தாய்லாந்து.
0: இந்த 3 தகவல்கள்ல எது தவறான தகவல் என்றால்,
1: ஆராய்ச்சி செய்து வந்து பதில சொல்லி இருக்காங்க.
0: அந்த நேயரின் பெயர்
1: இந்திரா. வாழ்த்துகள் இந்திரா. ஜோதி தோப்புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது.
0: இந்த மாதிரிதான் அப்பப்ப எங்க நிகழ்ச்சியில எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் சஜினி வந்தாங்கன்னா அதிர்ச்சி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்.
1: நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க வந்து தகவல்களை எல்லாத்தையும் நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆராய்ந்து நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
0: அவ்வளவுதான்.

0: வண்ணமய தீபாவளி. ரவி, வார இறுதியில நீங்க எங்க போய் நிகழ்ச்சி வழங்குனீங்க?
1: நேற்றுதான் சஜினி, ஈசூன்ல இருக்கிற நீசூன் சாத் இருக்கு இல்லையா, அந்த வட்டாரமா ஒரு திறந்த வெளி பகுதி அப்படின்னு சொல்லலாம். அங்க மக்களோட மக்களா தீபாவளிய வரவேற்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
0: யாரெல்லாம் வந்திருந்தாங்க?
1: என் கூட நிகழ்ச்சி வந்து திவ்யா ரவின் படைச்சாங்க. பாடகர்கள் அப்படின்னு சொல்லும் போது பிரசன்னா, சுதாஷினி, விஷ்ணு பாலாஜி, ஆரோக்கியதாஸ் இவங்களா இருந்தாங்க.
0: ஒரு நட்சத்திர பட்டாளமே அப்படியே களை கட்டி இருப்பாங்களே.
1: நிச்சயமா ரொம்ப உற்சாகமா, அதே நேரத்துல அந்த காலை வேளைக்கு ஏத்த மெல்லிசை பாடல்களையும் வழங்கியிருந்தாங்க. இப்படி இரண்டு தரப்பு பாடல்களையும் பாடுறதே சாதாரண காரியமே கிடையாது. அதுவும் ஒரே நிகழ்ச்சியில ஒரே இடத்துல நின்று வெவ்வேறு பாடல்களை வழங்கணும் சொன்னா அதுக்கு எவ்வளவு அனுபவம் தேவை.
0: கண்டிப்பா நம்ம மீடியா கோப் கலைஞர்கள்னா என்ன சும்மாவா பூந்து விளையாண்டுருவாங்க இல்லையா?
1: உண்மைதான், உண்மைதான். அது மட்டும் இல்ல, நாடக நடிகர்களும் வந்திருந்தாங்க. கெட்ட பயசர் அப்படிங்கிற அந்த நாடகம் இருக்கு இல்லையா, அதை சேர்ந்த தவனேசன் மற்றும் இதர நடிகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது அவங்கள பாக்குறதுக்கு.
0: அப்புறம் நம்ம தவனேசன் டான்ஸ் ஆடினாரா இல்லையா? விஜய் மாதிரி ஆடுவாரு, அஜித் மாதிரி ஆடுவாரு, நேத்து யார் மாதிரி ஆடினாரு?
1: உண்மைதான், ஆடுவார்தான். அன்னைத்து அவர் ஆடல, எனக்காக அவர் மிமிக்ரி செய்தாரு.
0: என்ன செஞ்சாரு?
1: அஜித் மாதிரி வந்தாரு, அதுக்கப்புறம் விஜய் மாதிரி வாழ்த்து சொன்னாரு, கடைசியில எனக்கு ரொம்ப பிடிச்ச அர்ஜுன் மாதிரி. இப்படி மக்களை மகிழ்விக்க இந்த தீபாவளி காலத்துல எங்களால முடிந்ததை நாங்க செய்யறோம்.
0: உங்களால முடிந்ததை நீங்களும் செய்யலாமே. ப்ரோஜெக்ட் கிஃப்ட்க்கு நீங்க நன்கொடை வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா projectgift.org.sg என்கிற இணையதளத்தை நீங்க நாடலாம்.
1: உண்மையான மகிழ்ச்சி பிறரோட பகிர்ந்து கொள்வதா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி உங்களுக்காகவே வழங்கப்படுது ப்ரோஜெக்ட் கிஃப்ட்.
0: இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு டாட வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
1: சஜினி,
0: ரவிஜி,
1: பாய்.
2: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9.68.

நேர்களே, இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில் இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று வருது வச்சுங்களேன், புதிய பொருளாக இருக்கட்டும், புதிய திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது புதிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதாக இருக்கட்டும், அந்த மாதிரி புதுசாக ஏதாவது வரும்போது நீங்கள் முந்திக்கிட்டு அதை முதல்ல போய் கற்றுக்க ஆசைப்படுவீங்களா, அல்லது மற்றவர்கள் போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதை வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு அவங்க அனுபவித்து சொன்ன பிறகு நீங்கள் போயிட்டு அதை அனுபவிப்பீங்களா? சில பேருக்கு இந்த ரிஸ்க் எடுக்க பிடிக்கும், முதல் படி எடுத்து பரவாயில்ல என்ன அனுபவமாக இருக்கட்டும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் முதல் போய் பார்த்துடணும், நான் போய் முதல் வாங்கிடணும், நான் முதல் போய் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லைப்பா, எதுக்குப்பா ரிஸ்க்கு, நீங்கள் முதல் போங்க, நீங்கள் முதல் போய் வாங்குங்க, பொதுவாக என்ன கருத்துக்கள் வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நான் போய் பார்த்துக்கிறேன், நான் போய் வாங்கிக்கிறேன், நான் போய் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: பாரதிய ஆனந்தமான நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்போட்டு பேசிட்டு இருக்கோம்னா, இப்போ ஏதாவது ஒரு புதிய விஷயம் வருது, புதிய பொருளை அறிமுகப்படுத்துகிறாங்க, அல்லது புதிய திரைப்படம் வருது, இதெல்லாம் முந்திக்கிட்டு நீங்கள் முதல்ல போய் பார்ப்பீங்களா, அனுபவிப்பீங்களா, அல்லது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுத்திருந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பொதுவான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு நீங்க அனுபவிப்பீங்களான்னு கேட்டப்போ, இங்க புஷ்பா எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: ஹாய் காதர், காலை வணக்கம். இன்னைக்கு தன்னந்தனியா நிகழ்ச்சி படைக்கிறீங்க. ஆமா, ஒரு பொருளோ இல்லது ஒரு ஒரு கல்வியோ எது சம்பந்தமா இருந்தாலும் முதல்ல நான் என்ன நினைப்பேன், நான் முதல்ல அடிச்சு பிடிச்செல்லாம் போய் படி கத்துக்க மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க வாங்கினப்பறம் அதோட நல்லது கெட்டது எது எப்படி அதை பார்த்துட்டு தான், இது நமக்கு உகந்ததா, இது நமக்கு ஃபியூச்சர்ல நல்லதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அதை கத்துக்கலாமா கத்துக்க கூடாதா அப்படின்னு யோசிப்பேன். தேங்க்யூ.
0: அப்பனா நீங்க பொறுத்திருந்துதான் போய் பாப்பீங்க, சரியா? அப்ப அடுத்து ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காரு பாக்கலாம். ஸ்ரீகாந்த்
2: கதர், குட் மார்னிங்.
0: குட் மார்னிங்.
2: நான் வந்து ஸ்ரீகாந்த், சன் டிரான்ஸ்கோல இருந்து பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஆபீஸ்ல டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஏரியால வந்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன். யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த இதுலலாம் நிறைய இப்போ ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒருவேளை புது இடம், புது சினிமா, புது ரெஸ்டாரண்ட்டு, யாருமே போகலன்னுப்பா, அது சத்தியமாக எதுவும் பண்ண மாட்டேன்னா. ஆனால் ஒர்க் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அன்னோன் ஏரியா, இந்த மாதிரி ப்ராஜெக்டே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஏஐ டூல் நம்ம யூஸ் படுத்தினதே கிடையாது. இந்த பர்டிகுலருடைய இதை வந்து எப்படி வேலை செய்யும், எப்படி வெண்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், ஸோ அதில் எல்லாத்துலேயும் நான் ஃப்ரண்ட் ஹேண்டில் இருப்பேன். ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் தெம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் தென் நிறைய மக்கள் வந்து பீப்புள் கன்சல்ட் வித் மீ தென் டு ஆஸ்க் ஹவு திஸ் ஒர்க்ஸ். நன்றி, வணக்கம்.
0: சரி, ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, தொழில்நுட்பம் வரும்போது அவர் முந்திக்கிட்டு முதல்ல போய் நிற்பாரு, ஆனால் மற்ற விஷயங்களை பின்னால் நின்று போய் பார்ப்பாரு, காத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களை போல நீங்களும் உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். ஏதாவது புதிய விஷயம், புதிய தொழில்நுட்பம், அல்லது புதிய சினிமா, ஏதாவது அதெல்லாம் நீங்கள் முந்திக்கிட்டு போயிட்டு முதல்ல நின்று அதை அனுபவிப்பீங்களா, அல்லது நீங்கள் பொறுத்திருப்பீங்களான்னு எனக்கு கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: இன்றைய ஆனந்தமாரம் நிகழ்ச்சியில
1: வணக்கம் ஐயா, நான் பண்டாபுத்திரால இருந்து சாந்தி பேசுறேன். என்ன கேட்டீங்களா, முத போய் இன்னொரு ஆள் பார்த்துட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லணும், அது இப்படி இருக்கே, இது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் வந்து அதை போய் வாங்க போகணும் இல்ல பார்க்க போகணும்.
2: காலை வணக்கம் கதர், நந்தினி பேசுறேன். நான் வந்து ஒரு புதுசா ஒரு பொருளோ இல்ல புதுசா ஏதாவது ஒண்ணு வந்தா வந்து நான் கண்டிப்பா அந்த ரிவ்யூ பாத்துக்குவேன். நான் எடுத்தோடனே வந்து நான் அதை வாங்கி ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா அந்த பொருள் வந்து ஒரு விலை கூடின பொருளா இருந்துச்சுன்னா அந்த காசை திருப்பி எடுக்கிறது வந்து படாத பாடுபடணும். அதனால நான் எப்போதுமே ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கும்போது அதை வந்து நான் வந்து ரிவ்யூலாம் செக் பண்ணி அவங்களோட பேக்கிங் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் அந்த பொருளை வாங்குவேன்.
3: வணக்கம் காதர், இனிய காலை வணக்கம். தஞ்சை ராஜா, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே புதுசாக அறிமுகப்படுத்தினா வந்து என்னுடைய வழக்கம் வந்து அது வந்து அதை உபயோகப்படுத்தி எல்லாரும் பார்த்துட்டு அது அவங்களோட ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாங்கி உபயோகப்படுத்துவோம். ஏன்னா அது நமக்கு தேவையா இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அப்படி தேவையா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு உபயோகமா இருக்குமா, நல்லா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஈவன் வந்து மொபைல் போனா இருக்கட்டும், அல்லது டிவியா இருக்கட்டும், வெஹிக்கிள் காரா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், எனிதிங், அதுதான் வந்து எங்களுடைய வழக்கம். நன்றி, வணக்கம். தஞ்சை ராஜா.
0: சரி, நம்ம நேர்கள் சொன்னதை வச்சு எந்த அணுகுமுறை சரி அப்படிங்கிறத விவாதிக்க நான் வரல. இங்க முக்கியமான ஒரு தியரியை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். 1962 அமெரிக்க சமூகவியல் அறிஞர் எவ்ரெட் ராஜர்ஸ் இவர் டிஃப்யூஷன் ஆஃப் இனோவேஷன் தியரி அப்படிங்கிற விஷயத்த அறிமுகம் செஞ்சுட்டார். அதை என்ன சொல்கிறாருன்னா, அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா 2.5 விழுக்காட்டினர். இவங்க வந்து இனோவேட்டர்ஸாக இருக்காங்க. ஏதாவது புதிய விஷயம் ஒரு அறிமுகமாகுது, இல்லை புதிய தொழில்நுட்பம் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, புதிய கைபேசி வருதுன்னு வச்சுங்களேன், அதை போயிட்டு அனுபவிக்க ஆசைப்படுவாங்க. அது எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன நுட்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்க ஆசைப்படுவாங்க. இதன் பிறகு மற்ற பிரிவுகளும் உள்ளன. இப்போ ஏர்லி அடாப்டர்ஸ் இருக்காங்க, ஏர்லி மெஜாரிட்டி இருக்காங்க. அது முக்கியமானது 34 விழுக்காட்டினர், லேட் மெஜாரிட்டி. இவங்க எல்லாரும் அந்த பொருளை வாங்கின பிறகு, அல்லது அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு, அல்லது அந்த புதிய விஷயத்தை அனுபவித்த பிறகு தான் அவங்க வந்து மற்றவர்கிட்ட இந்த கருத்துக்களை கேட்டு விமர்சனங்களை புரிந்து கொண்டு இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, எது சரி எது தவறு நம்ம முடிவு பண்ண தேவையில்லை. முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அணுகுமுறை இருக்குது. சில பேர் இந்த இனோவேட்டர்ஸாக இருக்காங்க, சில பேர் இந்த லேட் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இந்த இரண்டு பிரிவினர்களில் நீங்கள் எந்த வகையை சேருவீங்க? நீங்கள் வந்து ஏர்லி அடாப்டர்ஸா அல்லது லேட் மெஜாரிட்டியா? உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9678899681 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல் அங்கம் இடம்பெறும். அதோடு எங்கே எங்கே அங்கமும் இடம்பெறும். யாரெல்லாம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கு பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்.

0: இன்றைய அங்கத்தில் நாங்கள் கொடுத்த குறிப்புகள், சிங்கப்பூரின் பழமையான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. 1833 1835 இந்த சாலையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பல கடைகள் உள்ளன. முக்கியமாக இந்த தையல் கடைகள், துணி தைக்கிற கடை, துணி விற்பனை செய்யும் கடை போன்ற கடைகள்லாம் இருந்தன. பல திரையரங்குகளும் இருந்தன சொல்லியிருந்தேன். எனக்கு அது கேட்டப்போ சுங்காய் ரோடா அப்படின்னு எனக்கு சந்திரா செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. அதே மாதிரி பிரேமாவும் சுங்காய் ரோடு கேட்டிருக்காங்க.
1: காலை வணக்கம் காதர், நெஞ்சாம் பேசுறேன். நான் நினைக்கிறேன் ஜாலான் சுல்தான் நினைக்கிறேன்.
0: ஜாலான் சுல்தான் சொல்லியிருக்கீங்க, கல்பனா பீச் ரோடு சொல்லியிருக்கீங்க, இங்கே ஓம்நாதன் ரோச்ச ரோடு சொல்லியிருக்கீங்க. சரி, எல்லாரும் அந்த பக்கத்திலே வந்துட்டாங்க. யாராவது சரியான பதில் சொல்வீங்களான்னு பார்க்குறேன்.
2: காலை வணக்கம் காதர், நான் ஜூர்லேருந்து செல்வம் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன இடம் வந்து குயின்ஸ்வே ஷாப்பிங்கா?
0: ஆ, குயின்ஸ்வே ஷாப்பிங் கிடையாது. மற்றபடி
3: காதர், நான் மீனா இம்பியன் மாஸ் ஜிபிலேருந்து அழைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நார்த் பிரிட்ஜ் ரோட். நன்றி.
0: நார்த் பிரிட்ஜ் ரோட் என்பது சரியான பதில். மீனா போல கேரலைன், மைமூன், லூட்ஸ் மேரி மற்ற நேர்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. சந்திரன், நீங்க எனக்கு நார்த் பிரிட்ஜ் ரோட் சொல்லி அனுப்பியிருக்கீங்க, அதுதான் சரியான பதில். ஆமாங்க, நார்த் பிரிட்ஜ் சாலை. இந்த சாலை 1833 1835 கட்டி முடிச்சிட்டாங்க. ஆக பழமையான சாலை இது. இந்த சாலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கிராஃபர்ட் ரோட்ல இருந்து அல்கிரீன் பிரிட்ஜ் வரை, அது முக்கியமாக சவுத் பிரிட்ஜ் சாலையுடன் இதை இணைகிறது. இந்த இடத்துல இந்த நார்த் பிரிட்ஜ் சாலையில் அங்கே பல கடைகள் உள்ளன. முக்கியமாக அங்கே சிந்தி மற்றும் சீக் உரிமையாளர்களை வந்து அங்கே கடை திறந்து அங்கே தையல் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. துணிகள் விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே பல திரையரங்குகள் இருந்தது. ட்ராம்ஸ், ட்ராலி, பஸ்ஸஸ் நல்ல ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சாலை இதுன்னு இந்த தகவல் சொல்லுது. நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல குடியிருந்திருக்கலாம், அங்கே நீங்கள் போயிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். அந்த இடத்துல உங்களுக்கு பல நினைவுகள் இருக்கலாம். எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன் நம்புகிறேன். இதே போல் சில முக்கியமான சாலைகளை பற்றி நம்ம இந்த அங்கத்தில் வந்து பேசுவோம். ஸோ இன்று இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எந்த பற்றுச்சீட்டும் கிடையாது, சரியா? உங்களுக்கு பற்றுச்சீட்டு வேணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. ஏன்னா நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெறப்போகுது. அங்கே உங்களுக்கு கேள்வியை கேட்டு நான் 100 உள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசாக கொடுக்க காத்துட்ருக்கேன்.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
2: இதோ வந்துட்டோம்.
3: நம்மளே சொல்லிக்க வேண்டியதான்
2: நித்யா, இந்நேரம் பல பேர் வாகன ஓட்டுறவங்கள அப்படி தடுமாறி இருப்பாங்க. நம்ம பெருமை நம்ம வெளியே சொல்லிக்கூடாது இல்லையா?
3: அது உண்மைதான், உண்மைதான்.
2: சரி, என்னாச்சு? மலேசியால இருந்து ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களா?
3: ஆமா விமலா, ஆமா விமலா. பாருங்க, மலேசியால இருந்தோ எந்த நாடுல இருந்தோ நம்ம குரங்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போலாம், பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போலாம், வீட்டுல வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ஒரு நபர் மலேசியாவை சேர்ந்தவர், இவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து மலேசியாவுக்கு திரும்ப வந்திருக்காரு. கேஎல்ஓடைய விமான நிலையத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய பயண பெட்டிய சோதிக்கும் அந்த ஒரு இடத்துக்கு, அதாவது கஸ்டம்ஸ் இல்லையா, அதுல வந்து இந்த எக்ஸ்ரே மிஷின்ல உள்ள செலுத்தி இருக்காரு. பார்த்தாக்க என்னடா இது, ரொம்ப அபூர்வமா இருக்கே, மூன்று என்னமோ பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரங்க பெட்டிய அப்படின்னு சொன்ன பிறகு திறந்து பார்த்தா அவருடைய பயண பெட்டிக்குள்ள மூன்று கூண்டுகள் இருக்கு. அந்த கூண்டை திறந்து பார்த்தா மூன்று உயிருள்ள குரங்கு குட்டி இருக்கு.
2: குரங்கு குட்டியா?
3: அதுவும் பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு விமலா, பொம்மை மாதிரியே இருக்கு. அரிய வகை குரங்கு குட்டிகளை அவரு கடத்தி மலேசியாவுக்கு கொண்டு வரத்துக்கு பாத்துருந்திருக்காரு இந்த மனுஷன். நல்ல வேலை தப்பிச்சது இந்த குரங்கு குட்டி. பாவம்ல விமலா,
2: பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு இருக்காதீங்க.
3: ஆமா
2: பாருங்க, பிடிப்பட்டாக்க அவரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க.
3: ஆமா விமலா, பாக்குறதுக்கும் தான் வந்து வீட்டுல வைக்கக்கூடிய ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்காங்க. அதுக்குன்னு பயண பெட்டில போட்டு அடைக்க முடியுமா?
2: இல்ல, அடைக்கிற அளவுக்கு இல்லன்றது.
3: நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி உடற்பயிற்சிதான் செஞ்சுட்டு இழந்துக்கிட்டு வரீங்க.
2: முயற்சியெல்லாம் அதனால நாங்க சொல்றது எல்லாம் என்னன்னா, எப்பொழுது இங்க பயணம் செய்யும் போது பாத்து இருங்க, யாராவது கொஞ்ச நேரம் இந்த பெட்டியை பிடிங்க, கொஞ்ச நேரம் வச்சிருங்க அப்படி சொன்னா கூட எடுக்காதீங்க. உள்ள குரங்கு இருக்குமா இல்ல யானை இருக்குமான்னு தெரியாது பாருங்க.
3: இல்ல நித்யா இருப்பாங்களா, அப்படியே திறக்கும் போது கடிச்சு வச்சிருவாங்களா?
2: அதே மாதிரி டீ கடைக்கு வரும்போது காசு கொடுக்காம நீங்க டீ குடிச்சிட்டு போனாலும் நித்யா கடிப்பாங்க. அதனால இரவு 8 மணி வரை தொடர்ந்து ஒலி 9 அறியட்டோட இணைஞ்சிருங்க டீ கடையில. உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் பாடல்கள் எல்லாமே அணிவகுத்து காத்திருக்கின்றன.
3: அதனால நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை. இது வந்துட்டோம் வைபு விமலா,
2: ரவுடி பேபி நித்யா.
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: சந்தோஷமா இருக்க ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன செய்யறாங்க
2: கொஞ்சம் சொல்லுங்களே. கேப்போ
1: சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளுடைய மனநலம் நல்ல திடமா இருக்கணும், வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களை பின்பற்றி வராங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜப்பான் ஃபாரஸ்ட் பேதிங் அப்படின்னா வனத்துல போய் குளிக்கிறது அப்படின்னு இல்ல, வனப்பகுதியில மெதுவாக நடப்பது, இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் நடைப்பயிற்சி செஞ்சு நல்ல மூச்சு காற்றை இழுத்து விடுவது,
2: அடேங்கப்பா,
1: அப்புறம் மரங்கள்ல கட்டி பிடிப்பது, அதுதான் ஃபாரஸ்ட் பேதிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஸ்பெயின்ல
1: பாசியோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முக்கியமான வேலைகள்ல கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு மாலை பொழுதுல மெதுநடை போட சொல்றாங்க விம்லா. ஸ்பெயின்ல இந்தியால மகிழ்ச்சியா இருப்பதற்கு யோகா செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க, நல்ல அமைதியான இடங்கள்ல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல நிக்சன் அப்படிங்கிற ஒரு முறை பின்பற்றி வராங்க.
2: அப்படின்னா
1: வேணும்னு எதையும் செய்யாம இருக்கிறதே,
2: சும்மா இருக்கிறது.
1: ஆமா, அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி, மனநலத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸ்வீடன்ல ஃபிகா, அதாவது எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு ஒரு கப் காஃபியை கலக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தரோட உரையாடுவது ஃபிகா அப்படின்னு சொல்றாங்க.
2: இப்ப புரியுது, ஒரு அழகான உணவகம் இருக்கு நித்யா, அந்த காபி விற்கிற உணவகத்துக்கு பேரு வந்து ஃபிகா. ஜீவி உங்க பிடிச்ச இடம் கூட.
1: ஓ, இப்ப தெரியுது. 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: டீ கடை பக்கமா வாங்க, உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
1: ஆவி பறக்கும் டீ கடை என்றுமே ஹாப்பி.
2: விமலா, எனக்கு இன்னும் அதிகமா சந்தோஷம் ஆகணும், அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லுங்க.
3: நிச்சயமாக நித்யா, சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும், ஆனா மத்த இடத்துல அது நம்ம பலமா இருக்கும். அத பத்தி ஒரு அழகான கட்டுரை படிச்சிருந்தேன். நீங்க நாம எல்லாருமே நிறைய பேசக்கூடியவங்க,
2: என்ன பேசிட்டு போறியா?
3: அப்படியாக நம்மள மாதிரி சிலர் வந்து வெளியே இருக்கலாம். அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா எல்லாருனாலும் வானொலி படைப்பாளர் ஆக முடியாதா? நீங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட்ல நீங்க வந்து பேசக்கூடிய ஒரு நபராக மாறலாம். உங்க பேச்சு திறமை நீங்க அங்க காட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரே இது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல கூட பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
2: சரி,
3: நீங்க ரொம்ப வித்தியாசமா யோசிக்கக்கூடிய நபர், என்ன ஒரு விஷயம்னாலும் அது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பாப்பீங்கன்னா எப்போதே புதுசா எதா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே நித்யா, நீங்க வந்து மத்தவங்க மேல ரொம்ப அக்கறையோட இருக்கீங்கன்னா நீங்க ஒரு தொண்டுழியத்துல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிகமா நீங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர் ஆகலாம், அல்லது நீங்க ஒரு ஆய்வாளர் ஆகலாம். ரொம்ப ஓவரா யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க.
2: சரி, என்ன மாதிரி இதெல்லாம் செய்யறவங்க, எல்லாமே செய்யறவங்க என்ன வேலை செய்வாங்க?
3: சகலகல வலிவின்றீங்களா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க.
2: என்னதே
3: உலகத்துக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க.
4: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

இது என்ன விலங்குடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ குரட்டை விடுற மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு விலங்குடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலியை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது மீலிசனில் மட்டும்தான். 70 கேட்க கேட்க

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. உங்க கைதல பேசி பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுதா? என்னுடைய படத்தை அழகா எடுக்குதா, அது போதும் அப்படின்றீங்க.
1: நானும் அப்படிதான்
0: இருந்தாலும் சில விஷயங்களை கத்துக்கணும் இல்லையா, அதுக்குதான் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. டீ கடையில தொழில்நுட்ப செய்து உங்க கைத்தல பேசி நீங்க வந்து ஆண்ட்ராய்டு பயன்படுத்திருக்கீங்க. ஆண்ட்ராய்ட்ல வலது பக்கம் மேல சில நேரங்கள்ல பச்சை நிறத்துல ஒரு விளக்கு ஏறியோ, சில நேரத்துல நீல நிறத்துல விளக்கு ஏறியோ, என்ன காரணம் தெரியுமா?
1: பயன்படுத்துறோம் அப்படின்னு ஏதோ ஒரு குறியீடு போல இருக்கு.
0: பயன்படுத்துறீங்க சரிதா, அது எதை பயன்படுத்துறீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய அந்த ஆப்ஸ் இருக்கு இல்லையா செயலி, உங்களுடைய கேமராவையோ அல்லது மைக்ரோபோனோ பயன்படுத்தலாம். அதற்கான ஒரு அறிகுறி தான் சில நேரத்துல பச்சை நிறம் அல்லது நீல நிறம் வரும்.
1: சரி,
0: அதுவே நீங்க ஐபோன் பயனாளராக இருந்தீங்கன்னா உங்களுடைய திரையில நடு பகுதியில இரண்டு வண்ணங்களை நீங்க பார்க்க கூடும். ஒன்று பச்சை நிறம், மற்றொன்று ஆரஞ்சு நிறம். பச்சை நிறம்னா வந்து உங்களுடைய கைத்தொலைபேசியில ஆப்லயோ அல்லது ஏதோ ஒரு செயலி வந்து பின்னால ஏதோ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கோ அல்லது கேமரா பாத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க.
1: சரி,
0: அதனால பச்சை நிறம் ஆரஞ்சு நிறம் உங்களுடைய கைத்தொலைபேசியில ஐபோன்ல ஏதோ ஒரு ஆப் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
1: இப்ப பாருங்க, எல்லாரும் கைபேசியை திறந்து பாத்துட்டு இருப்பாங்க, எங்க அந்த புள்ளி?
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 96.8.

0: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

உலகத்துல என்னென்ன நாட்கள் அனுசரிக்கிறாங்க கழுவாம இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சில வேளைகள்ல கழிப்பறைக்கு போயிட்டு கூட கைய கழுவாம வருவாங்க சில பேர். ஏன் கையில என்ன அழுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனால கை கழுவுறதுக்கு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. அந்த முறையை பின்பற்றி நீங்க வந்து கை கழுவணும் அப்படிங்கறத சார்ஸ் காலத்திலயும் கோவிட் காலத்திலயும் அதிகமா வலியுறுத்தினதை நீங்க பார்த்திருக்கலாம். கைகளை நல்லா கழுவுங்க, அதுவும் தண்ணீருக்கு கீழே வைத்து விரல்களுக்கு இடையே இருக்கும் அந்த இடுக்குகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா கழுவணும் அப்படிங்கறத வலியுறுத்தின காலம் இருக்கு, மறந்துருக்க முடியாது. அதை வலியுறுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. காளான்களை எத்தனை பேர் சாப்பிடுறீங்க அடிக்கடி? காளான்களை சாப்பிடுறவங்களுக்கு நேஷனல் மஷ்ரூம் டே என்பதை சில நாடுகள்ல இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. அதற்கான ஒரு நாளும் இன்னைக்கு தான். கெட் டு நோ யுவர் கஸ்டமர்ஸ் டே. இது என்னப்பா நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சில பேர் அடிக்கடி வாடிக்கையாளர்களை சந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க, அவங்களை பற்றி நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கறத வலியுறுத்துற ஒரு நாள் தான் இன்னைக்கு. வேர்ல்ட் வேல்யூஸ் டே, விழுமியங்கள் அதனை பறைசாற்றும் ஒரு நாள் இன்னைக்கு. ஆக வேர்ல்ட் வேல்யூஸ் டே அப்படின்னு சொல்லும் போது ஒற்றுமையா இருக்கணும் மற்றும் பண்போட நடந்து கொள்ளணும், அன்பா இருக்கணும், கனிவா இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லி தெரியணுமா என்ன? ஒரு மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த பண்புகள் இருக்கணும். நல்ல விழுமியங்களை நம்ம ஏற்று வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் வேர்ல்ட் வேல்யூஸ் டே.

0: விழாக்காலனாலே ஒரு காலத்தில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, விழாக்காலம் வருது சந்தோஷமாக பிள்ளைங்களோட கொண்டாடுவோம் குடும்பத்தோட கொண்டாடுவோம்னு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஐயோ விழாக்காலம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. நித்யாக இருக்கிறாங்க, நித்யா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க நித்யா.
1: ஆமா விமலா. ஐயோ விமலா, பழக்க தோஷம், பழக்க தோஷம், மன்னிச்சிருங்க ரஃபி அவர்களே. ரஃபிக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். ரஃபி, நீங்க சொன்னது சரிதான். ரஃபி பாருங்க, இந்த அக்டோபர் மாசம் வந்த உடனே என்னது அக்டோபர் மாசமா, எப்ப தீபாவளி, இப்பெல்லாம் வந்து எப்ப தீபாவளி தான் போய் பாக்குற ரெண்டு மூணு தடவை. அப்பெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன்னு வைங்க, இந்த வருஷம் அப்படி எல்லாம் இல்லன்னு இல்ல. ஆனா இன்னும் மூன்று வாரம் இருக்கு, இரண்டு வாரம் இருக்கு, வீட சுத்தம் பண்ணணும், பொருட்களை வாங்கணும், சட்டை வாங்கணும், இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது.
0: சின்ன வயசுல இருக்கும் போது கொண்டாட்டமா இருந்தது நமக்கு, ஐயோ தீபாவளி வருதே அப்படிங்கிற ஒரு இது. ஆனா இப்ப வந்து நீங்க எப்படி பாக்க, நீங்க வந்து ஒரு பெற்றோரா இருக்கீங்க, செலவெல்லாம் உங்களோட தான், அப்பா அம்மா செலவு பண்ண போறது இல்லை உங்களுக்கு. இந்த விழாக்காலங்கிறது உங்களுடைய பார்வையில வந்து வருதே விழாக்காலம் அப்படின்னு இருக்குமா, விழாக்காலம் வருதுப்பா அப்படின்னு இருக்குமா?
1: எனக்கு தீபாவளியுடைய இரண்டு நாளுக்கு முன்பு இல்லையா, அது வரைக்கும் எனக்கு இவ்வளவு வேலை இருக்க அப்படின்னு தோணும். ஆனா அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் அந்த ஈவ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதன் பிறகு அந்த விழாக்கால கொண்டாட்டம் எல்லாம் வந்துரும் ரஃபி.
0: உங்களுக்கு சந்தோஷம் தான், விழாக்காலம் வருதுங்கிறது உங்களுக்கு சந்தோஷம்.
1: நிச்சயமா சந்தோஷம் தான்.
0: சரி, ஆனா இப்ப பாருங்க, எனக்கு வந்து நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி சின்ன வயசுல வந்து யாரோ ஒரு ஆள் எனக்காக செலவு பண்ண போறாங்க, அது கலவு பண்ணும் உடைகள் கூட அப்பா தான் காசு
1: கொடுப்பாங்க.
0: ஆமா, இப்ப நம்ம வந்து மத்தவங்களுக்கு செலவு பண்ற அந்த இதுல இருக்கிறோம், அதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம இல்லையா. சேமிப்பு அது இது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனா அப்படி அந்த செலவுன்னு பாத்தீங்கன்னா அந்த விழா காலத்துல, விழா காலம் வர்ற வரைக்கும் விழா காலத்தை அன்னைக்கு நீங்க அங்கப்பாவை கொடுக்கணும், அப்பா அம்மாவை கவனிக்கணும், நீங்க அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும், அப்படி எல்லாம் இருக்கு இல்ல. ஆக உங்களுக்கு சந்தோஷம். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சிந்தனை இருக்கும், எவ்வளவு ஒதுக்கி வைக்கணும், இதுக்கு எவ்வளவு ஒதுக்கி வைக்கணும், அதுக்கு எவ்வளவு ஒதுக்க, அந்த ஒரு சிந்தனையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க.
1: ஆமா ஆமா.
0: ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு விழாக்காலம் வருதுன்னா என்னென்ன எண்ணெல்லாம் மனசுல ஓடுங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, இது ஒளி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
2: ஒரு காலத்துல விழாக்காலம் வரும்போது நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம், விழாக்காலம் வராதா வராதா வராதான்னு. இப்ப நம்ம விமலா அங்க இருக்கிறாங்க. விமலா, உங்களுக்கு எப்படி விழாக்காலம் வருதுன்னா ஒரு பயம் ஏற்படுமா இல்ல சந்தோஷமா?
3: எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் ரஃபி. வழக்கமா வந்து சிங்கப்பூர் மலேசியா பயணம் செஞ்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி விழா காலங்க வரும்போது கோலாலம்பூர் பக்கமா போகலாம், ஒரு புதிய இடத்துக்கு போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். எல்லாரும் எனக்காக சமைச்சு கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க, அம்பாலா கொடுப்பாங்க. ரஃபி,
2: என்னது உங்களுக்கு இன்னும் அம்பா குடுக்கறாங்களா?
3: பின்ன இனிய
0: பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968. இன்றைய செஃபிசியல் தொடக்கமாக என் கே பத்மநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை ஒலியறவிருக்கின்றது. பல்லவி ராகமாலிகையில்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கும் கரஹரப்பிரியா ராகத்தில் மாயவித்தை செய்கிறார்.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் வானொலி ஒளி 968. கேட்டாலே பரவச. இன்று 2026 அக்டோபர் மாதம் 16 தேதி வெள்ளிக்கிழமை. இவ்வருடத்தின் 289 நாள். ஆண்டு நிறைவு பெற 76 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 29 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ஜமதிலவல் மாதம் பிறை 5. வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

இந்த படத்துல இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. அனிருத்தின் இசையில் சித்தார்த் மகாதேவன் அந்த பாடலை வழங்கி இருந்தாரு. வருஷ கடைசி நெருங்கிக்கிட்டே இருக்கு. வருஷ கடைசி அப்படின்னு சொல்லும் பொழுது பயணம் பயணம் பயணம் இதுதாங்க நம்ம நினைவுல இருக்கும். அப்ப கடவுச்சீட்டுகளையும் நம்ம கைவசம் வச்சுக்கணும். இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால், பாரம்பரிய விசாவை முன்கூட்டியே பெறாமலேயே 182 இடங்களுக்கு செல்லும் பயண வசதியுடன் ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் கடவுச்சீட்டு உலகளவிலேயே முதல் இடத்தை பிடித்துள்ளது. சிங்கப்பூரின் கடவுச்சீட்டு தான் முதல் இடத்துல இருக்கணும், அது எப்படி மாறுனுச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டவங்க ஆல்டன் கேபிட்டலின் கடவுச்சீட்டு குறியீட்டு. இது ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டிலிருந்து வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்துறதுனால இதனுடைய தரவரிசை வேறுபட்டிருக்கும். இப்ப இந்த ஆல்டன் கேபிட்டலின் கடவுச்சீட்டு குறியீட்டு அப்படின்னு சொல்லணும்னா, இதனுடைய தரவரிசையில முதல் இடத்துல ஐக்கிய அரபு சிற்றரசின் கடவுச்சீட்டு உள்ளது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் இடத்துல 175 புள்ளிகளுடன் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவின் கடவுச்சீட்டுகள் உள்ளன. மூன்றாவது இடத்தில் 174 புள்ளிகளுடன் ஸ்பெயினின் கடவுச்சீட்டு உள்ளது. அக்டோபர் மாதம் வெளியான தகவலின் படி, ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டின் படி, சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இந்த தகவலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சியை நாம தொடங்கலாங்க. விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க புவனேஸ்வரி. குமுதம் திரைப்படத்தில இருந்து TM சௌந்தரராஜன், ஜமுனா ராணி கொண்டு வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வாங்க அவங்களோட பாடலை கேட்டு இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல ஆட்டம் போடலாங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நேரம் இப்பொழுது காலை 6:16 ஆகி விட்டது. அடுத்து உங்களுக்காக ஒலி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளியேறுகிறது. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் இந்த பாடலை சாந்தா விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலை கேட்பதற்கு முன்பு நேயர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுச்சீட்டை பத்தி நான் பேசியிருந்தேன். வருஷ கடைசியில நீங்க எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. எங்க பயணம் செய்ய போறீங்க, என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கீங்க, வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. இப்ப வாங்க பாடலை கேட்டு ஆட்டம் போடுவோமா?

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டும் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
3: ப்ரோ, உங்களை எல்லா கலந்து பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: வண்ணக்கிளி திரைப்படத்துல உங்களுக்காக பாடல் வலித்தது எஸ் சி கிருஷ்ணன் பி சுசிலா பாடிருந்த அந்த பாடல சசிரேகா விரும்பி கேட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுடைய பயண திட்டங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன். நியர் சுஜா அவங்களுடைய திட்டத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. வருஷ கடைசியில அவங்க மலாக்கா போக போறாங்களா. வார இறுதிக்காக நான் இந்த திட்டத்தை வச்சிருக்கேன். ஏன்னா ஜோங்கர் ஸ்ட்ரீட்ல வார இறுதிகள்ல வந்து ஒரு பசாமாலாம் வச்சிருப்பாங்க, நைட் மார்க்கெட் இருக்கும். இந்த இரவு சந்தையில வந்து நிறைய சுவாரஸ்யமான பொருள்களை விற்பாங்க. அது மட்டும் இல்ல, சுவையான தின்பண்டங்களையும் விற்பாங்க. இதெல்லாத்தையும் வாங்கிட்டு நான் சிங்கப்பூருக்கு திரும்பணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க சுஜா. கிறிஸ்துமஸ்க்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாத்தையும் நான் அப்பவே வாங்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட திட்டத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் மலக்கா போகணும்னு ஆசையா இருக்கு சுஜா. உங்களோட திட்டத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மோகன் அனுப்பி வச்சிருக்காரு, வேலையின் காரணமாக நீண்ட பயணம் வந்து இந்த வருஷம் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே குடும்பத்தோட ஒரு வார இறுதியில கேஎலுக்கு நான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மோகன். மேகலா வந்து என்ன கொஞ்சம் விருப்பத்துற மாதிரி திட்டம் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் ரவிஜியோட சேர்ந்து டோக்கியோ போகலான்னு இருக்கேன் சஜினி. இப்பதான் என்னுடைய கணவர்கிட்ட வார இறுதியில நம்ம இதற்கான பதிவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து இப்ப பயண திட்டத்தை பத்தி கேட்டதுனால நான் உங்களுக்கு இது வந்து தெரிவிக்கிறேன். நானும் ரவிஜியோட சேர்ந்து பயணம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேகலா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பயண திட்டங்களை என்னோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி நேயர்களே. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நானும் எங்க பயணம் போகலான்னு திட்டமிடுறேன். இப்போதைக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. சரி, இப்ப வாங்க தொடர்ந்து நாம ஆட்டம் போடலாங்க வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன.

0: கட்டு ராஜா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள் நகைகள் கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள். இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள். ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து. அதிரடி தள்ளுபடிகள். தினமும் பரிசுகள். துபாய் லண்டன் ரோம் நியூயார்க் பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள் கைபேசிகள் உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை 60% இலவசம்.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினேல சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா சம்ம வாசனை அட்டட்டாங்க. அம்மா எங்க?
7: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கே ஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
10: சிங்கப்பூரர்களே நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027ஆம் ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
11: வணக்கம் சிங்கே.

0: நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 6:40 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: மொத்தம்.

0: அவளின் தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியின் இன்றைய பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காங்க நேயர் ஜானகி. யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். மீண்டும் உங்களுக்காக, யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும், கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். இந்த மாதிரி நம்மை சுற்றி வாழ்க்கையில நிறைய பேரு நம்ம கலங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல முயற்சிகளை எடுப்பாங்க. ஆனா நாம கலங்காம இருந்து தெளிவாக இருப்பது நம்ம கைகள்ல தாங்க இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்கும், சுமூகமாக இருக்குங்க.

0: பணம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கண்ணனின் இசையில் முகேஷ் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது காலை 6:47 ஆகிவிட்டது. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 145 221 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் October 21 அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
6: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
5: ஒவ்வொரு வாரமும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
6: October 21 முதல் November 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை. வார இறுதி வந்தாச்சு, இதற்காகத்தான் நாம வாரம் முழுக்க காத்துக்கிட்டே இருப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே மனசுல ஒரு பதட்டம் ஏற்படும். அடடா, வேலைக்கு போகணுமே, திங்கக்கிழமை வந்தாச்சே, நம்ம என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு பதட்டம் ஏற்படும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. 5 நிமிஷத்துக்கு நீங்க அமர்ந்திருந்து வரும் வாரத்தில் உங்களுடைய முதல் 3 priorities, ரொம்ப முக்கியமான செயல்களை நீங்க அதுல குறிப்பிட்டுறணும். வரும் வாரத்தில் நீங்க எந்த நிகழ்வை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க குறிப்பிடணும். உதாரணத்துக்கு, நீங்க உங்களுடைய நெருங்கிய தோழரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம், அந்த நிகழ்வை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்களையே பார்த்துக்க போறீங்க, இந்த செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க வந்து ஒரு மசாஜுக்கு போகலாம், அல்லது உங்களுடைய நகங்களை வந்து அழகு செய்வதற்கான சேவைகளை நாடலாம், அல்லது கடற்கரை ஓரமா நடக்க பிடிக்கும், நான் அதுல ஈடுபட போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் நீங்க எழுதலாம். இந்த மாதிரி இந்த 5 நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனப்பதட்டம் குழப்பம் குறையும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மனநலத்தின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. 5 நிமிஷம் தாங்க, எழுதி பாருங்க, உங்களுடைய மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க.

0: நேரம்பொழுது காலை 6:56 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து விறுவிறுப்பான பாடல்களோடு ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியையும் பரிசா கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த பரிசை வெல்லணும், பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கன்னா தொடர்ந்து 9:68 இணைந்திருங்க.
1: 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
7: தொலைக்காட்சி வானொலி
8: அடடா
7: மின்னிலக்கம்
8: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
7: அது போதும்.
9: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
7: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
9: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: வணக்கம் சிங்கே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் புகை மூட்டத்தை உண்டாக்கிய தீச்சம்பவங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் காரணம் என்பதை விசாரிக்கிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை தெரிவித்தார். இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைகிறது. தேவைப்பட்டால் சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகை மூட்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு வாங் கூறினார். மற்ற நாடுகளுடன் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவது பற்றியும் ஆராயப்படும் என்று பிரதமர் வாங் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். வறண்ட வானிலை வழக்கத்தை விட அதிக காலம் நீடிப்பதால் புகைமூட்ட சூழல் மோசமாவதாய் திரு வாங் சொன்னார். சிங்கப்பூர் இந்தோனேசியாவிற்கு உதவி வழங்க முன்வந்திருக்கிறது. பிரச்சினையை சமாளிக்க இந்தோனேசியாவுடனும் மற்ற ஆசியான் நாடுகளுடனும் சிங்கப்பூர் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்று பிரதமர் வாங் சொன்னார். சிங்கப்பூரின் அனைத்து வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 145 221 இடைப்பட்டிருந்தது. மத்திய வட்டாரத்தில் அது ஆக அதிகமாய் 221 பதிவானது. குறியீடு 200 தாண்டினால் அது மிக ஆரோக்கியமற்ற நிலையை குறிக்கும். 1 மணி நேர PM 2.5 அளவு 99 160 இடைப்பட்டிருந்தது. ஆக அதிகமாக அது கிழக்கு வட்டாரத்தில் பதிவானது. சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைந்துள்ளதால் N95 முகக்கவசத்துக்கான தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது. தானியக்க விநியோக இயந்திரங்களில் அந்த முகக்கவசங்கள் மிக வேகமாக தீர்ந்துவிடுகின்றன. இதற்கிடையே அனைவருக்கும் N95 முகக்கவசங்கள் கிடைக்க ஏதுவாக விற்பனை வரம்பு விதிப்பதாக சில கடைகள் தெரிவித்துள்ளன. தேவை அதிகரித்துள்ள போதும் முகக்கவசத்துக்கான விலையை உயர்த்தாமல் இருக்க அவை உறுதியளித்தன. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் வெளிநாட்டு உதவியை பெற சம்மதம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் மோசமாகிறது. இவ்வேளையில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். பக்கத்து நாடுகளின் உதவி தொடர்பான விவரத்தை உறுதி செய்யும் பணிகளில் இந்தோனேசிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அந்நாட்டின் 6 மாநிலங்களில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சுமார் 60,000 பேர் மும்முரமாய் பாடுபடுகின்றனர். இயன்றவரை விரைவில் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும்படி இந்தோனேசிய தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மோசமடையும் புகை மூட்டம் குறித்து இந்தோனேசியாவுடன் தொடர்ந்து தீவிரமாக பேசி வருவதாக மலேசியா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரும் பிரிட்டனும் மருந்து தயாரிப்பாளர்களுக்கான செலவுகளை குறைக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றன. நோயாளிகள் மருந்துகளை வேகமாக பெறுவதற்கான வழிகளும் ஆராயப்படுகின்றன. ஒப்பந்தம் எட்டப்பட்டால் இருதரப்பும் ஒன்று மற்றதன் தயாரிப்பு வசதிகளின் கட்டுப்பாட்டு சோதனைகளை அங்கீகரிக்கும். வர்த்தக உறவுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரீஸ் ஃபூ அதனை தெரிவித்தார். பிரிட்டிஷ் வர்த்தக சபை நிகழ்ச்சியில் பேசிய திருவாட்டி ஃபூ பொருளாதார உறவுகள் அதிகரிப்பதை வலியுறுத்தினார். இருதரப்பு வர்த்தகம் ஆண்டு அடிப்படையில் சென்ற வருடம் 30 விழுக்காடு கூடியதை அவர் சுட்டினார். அது 25 பில்லியன் வெள்ளியை தொட்டது. புதிய தொழில்நுட்பங்களுக்கான விதிகளை வகுப்பதில் சிறிய நாடுகளும் வளரும் நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். வல்லரசு நாடுகளும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் மட்டுமே முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றார் அவர். அரசாங்கங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், அனைத்துலக சமூகம் ஆகியவற்றுக்கு இடையே புதிய புரிந்துணர்வு தேவை என்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் அனைத்துலக இணைய வார நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இணையத்துறை தொடர்பான உயர்நிலை கலந்துரையாடலில் அவர் பேசினார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இனி இன்னும் எளிமையாகலாம், கட்டுப்படியான விலையில் கிடைக்கலாம். அதற்கு ஏதுவாக தேசிய சிறுநீரக அறக்கட்டளை கூடுதல் நிதி உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. புதிதாக விழிப்புணர்வு இயக்கத்தையும் அது நடத்துகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் எண்ணிக்கை 50 விழுக்காட்டிற்கு மேல் உயர்ந்துள்ளது. இன்னும் அதிகமானோர் முன்வந்து சிறுநீரக தானம் செய்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வீட்டிலிருந்து அவ்வப்போது மருத்துவமனை சென்று திரும்புவதற்கான போக்குவரத்து செலவை சமாளிப்பதற்கான ஆதரவை மேம்படுத்த அறக்கட்டளை திட்டமிடுகிறது. நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் ஆலோசனை வழங்க 2 மருத்துவமனைகளுடன் அறக்கட்டளை பணியாற்றவிருக்கிறது. இரத்த சுத்திகரிப்புக்கு முன்பே சிறுநீரக மாற்று சிகிச்சை பற்றி நோயாளிகள் பரிசீலிக்க அது உதவும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரின் மரண தண்டனையை இணையத்தில் நேரலி செய்யும் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். அந்த முடிவை அவரது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். மரண தண்டனையை இணையத்தில் நேரலி செய்யும் திட்டத்தை தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் முன்வைத்திருந்தார். அதற்கு பெரும் கண்டனம் எழுந்தது. பல நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அந்த நபர் மடிவதை காண விரும்பாததால் திட்டம் கைவிடப்படுவதாக திரு ட்ரம்ப் சொன்னார்.
3: சொல்லும் பொருளும் பாய்காட், புறக்கணிப்பு. பிள்ளைகளை ஊழியர்களாக பயன்படுத்தும் நிறுவனங்களை புறக்கணிக்குமாறு சமூக ஊடகங்களில் சிலர் குரல் கொடுப்பதுண்டு. பாய்காட், புறக்கணிப்பு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
8: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
7: சுவையா?
8: இந்த காஃபி.
7: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை.

0: பரிசுகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
1: வணக்கம் சிங்கை,
2: ஆதரவு BYD.
3: COE விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? BYD வழி சிறந்த சலுகைகளை பெறலாம்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
3: இன்றே BYD காட்சியகத்திற்கு போங்க.
4: கொஞ்சம் ரஞ்சிதமே, கொட்டை இல்லா மாம்பழமே.
5: You mean seedless mango?
4: தண்டு கேளாம் கிரு கிருக்க, தண்டு வடாம் சிலு சிலுக்க.
5: Yeah, right.
4: லட்சகட்ட கூட்டத்தில கச்சை கட்டி வந்தவளே, அடி கச்சை கட்டி வந்தவளே.

0: பாட்டுக்கு ஆதரவு
1: பீமா ஜுவல்லர்ஸ். இப்பொழுது சிங்கப்பூரில் உங்களுக்கு பிடித்த நகைகளை நம்ப முடியாத சிறப்பு சலுகைகளில் வாங்கிட இன்றே செல்லுங்கள் பீமா ஜுவல்லர்ஸ், 202 ஸ்ரீரங்கம் சாலை.
2: வணக்கம் சிங்கே, காலை 7 மணி.

செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. அம்பா சமுத்திரம் அம்பானி திரைப்படத்திலிருந்து கருணாசின் இசையில் கருணாஸ் கிரேஸ் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ்வாறு நட்சத்திரம் அனிருத் அவருடைய இசையில வெளிவந்த இரண்டு பாடல்களை கேட்க போறோங்க.

0: உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. இதே நாள் அக்டோபர் 16 1990 பிறந்தார் அனிருத் ரவிச்சந்தர். இன்று அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை தொடங்கி வைக்கிற மாதிரியே நேற்று அவர் இசையமைத்த ஜெயில 2 திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் அபார வெற்றியை கண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இணையத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விமர்சகர்கள் எல்லாரும் வந்து படம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. பார்த்துருவேன், அடுத்த வாரம் ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கேங்க. அது மட்டும் இல்லை, அனிருத் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பக்கமாவே இருங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: BKEA நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமிட்டி அவென்யூ 6 பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சு, சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில் அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
8: ஏன் அவசியம்னா,
7: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
8: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி 30 அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையிலிருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, take a place, B1-25.
7: இப்போதே அழையுங்க. 6334105555 633410 55.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை ஃபேர்பாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
1: டைகர் முத்துவேல் பாண்டியன்,
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அசத்தும். ஜெயலா 2.
1: ஐயோ பாத்தலாமா?
0: ஷோ தியேட்டர்ஸ் ஐமேக்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் வில்லேஜ் ஆகிய திரையரங்குகளில் இப்போதே கண்டு மகிழுங்கள். NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் மற்றும் தகாத மொழி உண்டு. வெளியீடு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: இயற்பியல், உயிரியல், கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம், ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதி இருக்காங்க. ஐபி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
5: அப்படியா?
4: ஆமா, ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நம்ம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
5: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலேபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345131373. செல்லுங்கள் aatuition.net.
6: மாணவர் சமீபத்தில் உலக சாதனை படைச்சிருக்காரு. எதை செய்து இந்த சாதனையை படைச்சிருக்காரு? 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. பரிசை நான் கொடுக்க தயாரா இருக்கேங்க. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, பீகாரை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் சாதனை படைச்சிருக்காரு, உலக சாதனை படைச்சிருக்காரு. எதை செய்து இந்த சாதனையை படைச்சிருக்காரு?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:39 ஆகிவிட்டது. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்தும் நீங்க பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சிங்கப்பூர்ல புகை மூட்டம் அதிகமாகிக்கிட்டே வருது. நேத்து நல்ல சோன் மழை பெஞ்சது, ஆனா ஏன் இன்னும் புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். மழை பெய்யும் போது காற்றுல இருக்கிற தூசு துகள்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நுண் துகள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட இன்னும் சிறிய தூசு துகள்கள் இருக்கோங்க. அப்ப இதை அகற்றுவது ரொம்ப கடினம். எனவே எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் காட்டுத்தீ குறையற வரைக்கும் இந்த புகை மூட்டம் சற்று நீடித்து இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. எனவே உங்களுடைய N95 முக கவசங்களை இப்பவே பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாக பல இடங்கள்ல உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக மக்கள் கழக மன்றங்கள்ல உங்களுக்காக இலவசமாக N95 முக கவசங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த முக கவசங்களை பெற்றுக்கொண்டு நீங்க பாதுகாப்பா இருங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:40 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயணிய ரோடு நார்த்திற்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் AYE பஞ்சூரு ரோடிற்கு பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும்போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 9002221 செல்லுங்கள் newmtechgroup.com.
10: சுவையாக சமைக்க
11: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
10: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
12: என்ன சொல்றேன்?
10: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க. இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: இசைஞான் இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு அடுத்த வாரிசு திரைப்படத்தில இருந்து பாடல் ஒலித்தது மலிஷா வாசுதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIE நோக்கி செல்லும் BKE, KJE எக்ஸிட் அங்கேயும், PIE சாங்கி எக்ஸிட் அங்கேயும், KJEக்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. CTEயை நோக்கி செல்லும் அப்பர் தாம்சன் ரோடு SLE BKE எக்ஸிட்க்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுப்பேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
7: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: பீகாரை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் சமீபத்துல உலக சாதனை படிச்சிருக்காரு. எதை செய்து இந்த சாதனையை படிச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விய நான் கேட்டிருந்தேன்.
9: ஹலோ, வணக்கம் சஜினி.
0: வணக்கம்மா.
9: சுபாம் குமார் அவரு கேண்டி கிரஷ் சாகாவில் வெற்றி பெற்றிருக்கிறார்.
0: அடைந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு சான்றுனா நம்ம சுபம் குமார் தாங்க. ஆனா இருந்தாலும் இந்த நிலையை அடைவதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் விடாம விளையாடி இருக்கணும். இந்த விளையாட்டை எப்படிதான் அவர் நேரத்தை ஒதுக்கி இந்த நிலையை அடைஞ்சாரு அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இருந்தாலும் சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அவருக்கு கைத்தட்டுக்களை தாங்க கொடுக்கணும். சரியான பதிலை சொன்ன கேரலைனுக்கு வாழ்த்துக்கள். அதோடு தியாகாவும் சரியான பதிலை சொல்லியிருக்காரு. உங்கள் இருவருக்கும் ஜோதி ஸ்டார் புஷ்பகளை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி பரிசாக கிடைக்கின்றது. சரி நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 8 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் வானலைகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியாக இணைய இருக்கேன். மீடியகாப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். நான் இங்க என்ன லூட்டி பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பக்கமா வரணுங்க. 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது வணக்கம் சிங்கே.

0: உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
1: இன்றே பிஒய்டி காட்சியகத்திற்கு போங்க.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியா கபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் புகை மூட்டத்தை உண்டாக்கிய தீச்சம்பவங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் காரணமாக இருக்கலாம் என்பதை விசாரிக்கிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை தெரிவித்தார். இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைகிறது. தேவைப்பட்டால் சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகை மூட்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு வாங் கூறினார். மற்ற நாடுகளுடன் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவது பற்றியும் ஆராயப்படும் என்று பிரதமர் வாங் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். வறண்ட வானிலை வழக்கத்தை விட அதிக காலம் நீடிப்பதால் புகை மூட்ட சூழல் மோசமாவதாய் திரு வாங் சொன்னார். சிங்கப்பூர் இந்தோனேசியாவிற்கு உதவி வழங்க முன்வந்திருக்கிறது. பிரச்சினையை சமாளிக்க இந்தோனேசியாவுடனும் மற்ற ஆசியா நாடுகளுடனும் சிங்கப்பூர் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்று பிரதமர் வாங் சொன்னார். சிங்கப்பூரின் அனைத்து வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 7 நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 146 224 இடைப்பட்டிருந்தது. மத்திய வட்டாரத்தில் அது ஆக அதிகமாய் 224 பதிவானது. குறியீடு 200 தாண்டினால் அது மிக ஆரோக்கியமற்ற நிலையை குறிக்கும். 1 PM2.5 அளவு 93 இடைப்பட்டிருந்தது. ஆக அதிகமாக அது மத்திய வட்டாரத்தில் பதிவானது. புகை மூட்டத்தால் ஏற்படும் உடல் நலக் கோளாற்றுக்காக பொது மருத்துவர்களிடம் சிகிச்சை நாடுவோர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30% அதிகரித்திருக்கிறது. மருத்துவ செலவை சமாளிக்க அரசாங்கம் புகை மூட்ட சலுகை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. புகை மூட்டத்தால் ஏற்படும் இருமல், தொண்டை எரிச்சல், ஆஸ்மா, ஒவ்வாமை போன்ற பிரச்சினைகளுக்காக பலர் மருத்துவ உதவி நாடுகின்றனர். தீவெங்கிலும் கிட்டத்தட்ட 40 மருந்தகங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மருத்துவர்கள் சிலர் கூறுகின்றனர். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை சமாளிக்க தயாராகியிருப்பதாக மருந்தகங்கள் தெரிவித்தன. அவற்றுள் சில போதுமான அளவு மருந்துகளை இருப்பு வைத்துள்ளன. மாலை நேரம், வார இறுதி உட்பட உச்ச நேரங்களில் கூடுதல் மருத்துவர்களையும் அவை பணியில் அமர்த்தியுள்ளன. இந்தோனேசியா காட்டு தீயை கட்டுப்படுத்துவதில் வெளிநாட்டு உதவியை பெற சம்மதம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் மோசமாகிறது. இவ்வேளையில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். பக்கத்து நாடுகளின் உதவி தொடர்பான விவரத்தை உறுதி செய்யும் பணிகளில் இந்தோனேசிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அந்நாட்டின் 6 மாநிலங்களில் காட்டு தீயை கட்டுப்படுத்த சுமார் 60,000 பேர் மும்முரமாய் பாடுபடுகின்றனர். இயன்றவரை விரைவில் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும்படி இந்தோனேசிய தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மோசமடையும் புகை மூட்டம் குறித்து இந்தோனேசியாவுடன் தொடர்ந்து தீவிரமாக பேசி வருவதாக மலேசியா தெரிவித்துள்ளது.